நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 15 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 22 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம் 45 நொடி.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இசையோடும் பொருளோடும் குரளமதம். இப்போது
1: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
2: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854 அதிகாரம் இகல்.
1: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
2: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும்.

0: குறள் எண் 854 அதிகாரம் இகல்.
1: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை இதில் காந்தி அஞ்சலி, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் மீண்டும் ஒரு தகவல், நகர்வலத்தில் கோடை காலமும் குடிநீர் பற்றாக்குறையும் ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள், 8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரேசை இடம்பெறும். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 KHz-இல் காலை 10:02 முத்து சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். பொருநராற்றுப்படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் சுதா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், வழக்கறிஞர் சரளா அவர்கள் வழங்கும் சட்டம் நமக்காக ஆலோசனைகள், கதையரங்கம் வழங்குபவர் ஹரிணி அவர்கள் ஆகிய நிகழ்ச்சிகள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, ஹாடு திகவு ஹாறு திகவு கன்னட மொழி பாடல் இடம்பெறுகிறது. இயற்றியவர் தோட ரங்ககவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள். 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 ஆகிய நேரங்களில் திரை இசை ஒலிக்கும். 6:40 மனதில் நின்றவை. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ லக்ஷ்மணன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், தொடர் வருமானம் தரும் கோவை காய் சாகுபடி, செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவர்களின் அனுபவங்கள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலை நின்றுவர் தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷவ ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:00 உங்களுடன் ரெயின்போ, 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது.

மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான் பேட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 101.4 எஃப்எம் ரெயின்போ லேவ்ஸில் பகல் 1 மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப், சுனிதா ப்ரொடக்ஷன்ஸின் காசி திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் விக்ரம், காவ்யா, மாதவன், காவேரி, மணிவண்ணன், வினு சக்கரவர்த்தி, ராஜீவ், சந்திரசேகர், சார்லி ஆகியோருடன் பலர். வசனம் கோகுலகிருஷ்ணா, இசை இளையராஜா, கதை திரைக்கதை இயக்கம் வினயன், வானொலி வடிவம் வி குமார். பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் மனநலம் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் தீபா கோபிநாத் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6 மணிக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 100.1 எஃப்எம் கோல்டா லிவர்சியில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: காலை 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகாபியாசம், தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி மோகன் ராவ் அவர்களின் உரை ஆகியவை. 12 மணிக்கு திரைகானம், 1:10 இசையமலர், எம்பார் டி எஸ் வரதாச்சாரியா அவர்களின் பாட்டு இடம்பெறும். கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், இதில் யோகாபியாசம், டாக்டர் கே சுனில்குமார் அவர்களின் உரை ஆகியவை. 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 5 மணிக்கு அரங்கசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ வித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயமா அழகிய பயணமா, உரை வழங்குபவர் வி மேக்னா. திருக்குறளில் திளைக்கும் காதல், டி யோகலட்சுமி வழங்கும் உரை. ஒழுக்கம் மனித வாழ்வின் முதுகெலும்பு, உரை வழங்குபவர் எம் ராஜலட்சுமி. 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல். இதில் பங்கேற்பவர் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் அன்னபூர்ணா தேவி அவர்கள். நிகழ்ச்சி டெல்லியில் இருந்தஞ்சலாகும். 11:45 திரைகானம். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல்லரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 2:15 எங்கள் ஸ்டைல், 8:05 இசையும் நானும் பாடலாசிரியர் ஏ மோகன் ராஜன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் வி குமார். 9:15 என் இனிய பொன்னிலாவே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் எமது டெல்லி நிலையத்திலிருந்து.
1: This is Akashwani. The news read by Ajay Kumar. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today. He will dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat across the road, power and industrial sectors. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary healthcare across key specialities. The Prime Minister will also inaugurate several important initiatives of the Government of Gujarat, including modern power distribution rates, advanced effluent disposal and treatment infrastructure at Dahej Petroleum.

0: சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள், எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது. அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புறத்தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையை பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே. சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே. சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே. முற்றும் நெகிழி ஒழிப்போமே. மண்ணின் வளத்தை காப்போமே. மரங்கள் மலைகள் காப்போமே. மழைநீர் பொழிய செய்வோமே. பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே. தரமாய் தண்ணீர் காப்போமே. தொற்று நோய்கள் தடுப்போமே. சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் 6:15 வழிபாட்டுக்கான நேரம். சென்னை மதியில 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுகுணா புருஷோத்தமன் பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 22 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்தி விதை நேர்த்தி மற்றும் நாற்று நனைக்க பயன்படுத்தும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 125 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், ரைசோபியம், ஃபாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து அனைத்து விதைகளிலும் பரவும் வண்ணம் விதை நேர்த்தி செய்து 30 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். நாற்று நினைக்க பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுயிர் உரங்களை தலா 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 400 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களை வயலில் சிறு பாத்தி அமைத்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுகளின் வேர்பகுதி நன்கு நனையும்படி 30 நிமிடம் நனைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும்.
3: கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிர்

0: போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, 3G கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3G கரைசல் தயாரிக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இதனை ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இப்போ குழியிலே டைரெக்டாக நடத்து இல்லை இந்த கட்டிங்கில். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, அந்த பித்து இருக்குதுங்களா, தேங்காய் கோக்கனட், அதை மூட்டை கணக்கு வாங்கிட்டு வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். கவர் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கவருக்கு 3 கட்டை சொறிவிடுவோம். அந்த முளைச்சி 1.5 அடியெல்லாம் கூட பரவாயில்ல, 2 அங்கலாம் வந்துட்டா கூட கோசடி தான், எல்லா கட்டையும் முளைச்சிச்சா நம்ம தீங்கி வச்சிடலாம்.
0: வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி குறித்து செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் அனுபவங்கள்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: நிலக்கடலையில் பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களின் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க DAP 2.5 கிலோ, அமோனியம் சல்பேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவையை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்க வேண்டும்.
2: விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை

0: பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த இரண்டு பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
3: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோது?
2: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார்.

0: கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம் உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிகா செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நாம் நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும்

0: மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம், சேலையூர், சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: பொதுவாக காடுகள் என்பவை மரங்களால் சூழப்பட்ட பகுதி என்றுதான் நாம் கருதுகிறோம். உண்மையில் காடுகள் என்பவை வெறும் மரங்கள் விலங்குகளை தாண்டி கடல் போன்ற பெரும் பல்லுயிர்த்தன்மை கொண்டவை. காடுகள் என்ற இயற்கை அற்புதத்தை பற்றி இன்றைய சூழல் அறிவோம் பகுதியில் தெரிந்து கொள்வோம். காடு என்பது பல நூறு வருடங்களாக செழித்து நெடுதுயர்ந்து விண்ணை தொட்டு வளர்ந்து நிற்கும் மரங்களும் செடி கொடி பூக்கும் தாவரங்கள் உள்ளிட்டவைகளும் புலி யானை சிறுத்தை உள்ளிட்ட பெரிய காட்டுயிர்களும் நரி ஓநாய் தேவாங்கு போன்ற கொறி விலங்குகளும் இரவாடிகளான ஆந்தைகள் கழுகுகள் போன்ற இறைச்சியுண்ணிகளும் மிகச்சிறிய பறவையான பூஞ்சிட்டுகள் புறாக்கள் தேஞ்சிட்டுகள் உள்ளிட்ட பறவைகளும் நண்டு ஆமை தேரை அட்டை தவளை போன்ற பூச்சிகள் பறக்கும் வண்டுகள் தட்டான்கள் வண்ணத்து பூச்சிகள் நீர்நிலைகள் மலைகள் என அனைத்தும் இணைந்த அற்புத கட்டமைப்பாகும். நமக்கு தூய காற்று நீர் உணவுப் பொருட்கள் மற்றும் உறைவிடம் ஆகியவற்றை காடுகள் வழங்குகின்றன. காடுகள் காற்றிலிருக்கும் பல்வேறு வாயுக்களை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவை. மேலும் நீர்நிலைகளில் உள்ள நீர் ஆவியாவதால்

ஆல் காற்று மண்டலத்தில் நீராவியின் செறிவு அதிகரித்துள்ள காற்றை தடுத்து மழையை தருகின்றன. காடுகளில் உள்ள தாவரங்கள் நாம் வெளிவிடுகின்ற கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கின்றன. எனவே காடுகளை இயற்கை காற்றை சுத்திகரிக்கும் தொழிற்சாலைகள் என்றே கூறலாம். காடுகள் உலகின் தட்பவெப்பநிலையை சமன்படுத்த உதவுகின்றன. வானிலையிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. மேகங்களை திரட்டி குளிர்ச்சியூட்டி மழை பொழிய வைக்கின்றன. எண்ணற்ற பல நன்மைகளை நமக்கு அளிக்கும் இந்த காடுகளின் வகைகள் மற்றும் முக்கியத்துவத்தை இனி வரும் நாட்களில் பார்க்கலாம்.

0: தன்னுள் எத்தனையோ அற்புதங்களை உள்ளடக்கிய காடுகளை உருவாக்குதல் கடினம். இருப்பதை பாதுகாத்தாலே போதுமானது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.2 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.5 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.1 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 60%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை கட்டுப்பாடான வாழ்க்கையிலிருந்து விழிப்புணர்வு ஆற்றல் உண்டாகிறது. கட்டுப்பாடான வாழ்க்கையிலிருந்து விழிப்புணர்வு ஆற்றல் உண்டாகிறது. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்பது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில் காந்தி அஞ்சலி.

பள்ளி ஆசிரியனாக என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்றும் தொடர்கின்றன. உள்ளத்தின் பண்பு அல்லது சன்மார்க்கத்தை வளர்த்து கொள்வதற்கே எப்பொழுதும் நான் முதலிடம் கொடுத்து வந்தேன். எல்லோருக்கும் ஒரே விதமான சன்மார்க்க பயிற்சியை அளித்துவிட முடியும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஒரு நாளில் 24 மணி நேரமும் மாணவர்களின் தந்தையாக அவர்களிடையே இருந்து வருவது என்று தீர்மானித்தேன். அவர்கள் பெறும் கல்விக்கு சரியான அடிப்படை அவர்கள் ஒழுக்கத்தை வளர்த்து கொள்வதே என்று கருதினேன். நான் அந்த அடிப்படையை பலமாக போட்டுவிட்டால் மற்ற விஷயங்களை எல்லாம் அவர்களாகவோ அல்லது நண்பர்களின் உதவியாலோ அவர்கள் கற்றுக்கொண்டு விடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதோடு நிற்காமல் இலக்கிய பயிற்சி இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்ததால் ஸ்ரீ காலன்பெக், ஸ்ரீ பிரக்ஜித் தேசாய் ஆகியோரின் உதவியுடன் சில வகுப்புகளையும் நான் ஆரம்பித்தேன். உடலை வளர்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நான் குறைத்து எண்ணிவிடவில்லை. அன்றாடம் வழக்கமாக அவர்கள் செய்து வந்த காரியங்களினால் இந்த உடல் வளர்ச்சியை அவர்கள் பெற்று வந்தார்கள். ஏனெனில் பண்ணையில் வேலைக்காரர்களே இல்லை. சமையல் செய்வதில் இருந்து மற்ற எல்லா வேலைகளையும் பண்ணைவாசிகளே செய்து வந்தனர். பழமரங்கள் பலவற்றை கவனித்துக் கொள்ளவும் வேண்டியிருந்தது. தோட்ட வேலையில் ஸ்ரீ காலன்பக்கு அதிக ஆர்வம். அரசாங்கத்தின் மாதிரி தோட்டம் ஒன்றில் இருந்ததால் அவருக்கு இதில் அனுபவமும் இருந்தது. சமையல் வேலையில் ஈடுபடாத மற்ற எல்லா குழந்தைகளும் பெரியவர்களும் கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்தாக வேண்டியது அவர்களுடைய கடமையாயிற்று. இவ்வேளையில் பெரும்பகுதியை குழந்தைகளே செய்து வந்தனர். குழிகளை வெட்டுவது, மரம் வெட்டுவது, தூக்குவது போன்றவைகளை அவர்களே செய்தார்கள். இவை அவர்களுக்கு நல்ல தேக பயிற்சியை தந்தன. இவ்வேலைகளை அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு செய்து வந்தனர். ஆகையால் அவர்களுக்கு வேறு தேக பயிற்சியோ விளையாட்டுகளோ பொதுவாக தேவைப்படவில்லை. இக்குழந்தைகளில் சிலர் சிற்சில சமயங்களில், எல்லா குழந்தைகளுமே வேலைக்கு சோம்பியதும் உண்டு, சில நேரங்களில் இதை பார்க்காதது போல நான் இருந்து விடுவேன். ஆனால் அநேகமாக அவர்களிடம் நான் கண்டிப்பாகவே இருப்பேன். இந்த கண்டிப்பை அவர்கள் விரும்புவதில்லை என்றே சொல்வேன். என்றாலும்

என்னுடைய கண்டிப்பை அவர்கள் ஒரு சமயமாவது எதிர்த்ததாக எனக்கு ஞாபகமில்லை. நான் அவர்களிடம் கண்டிப்பாக இருந்த சமயங்களில் ஒருவர் செய்ய வேண்டிய வேலை விஷயத்தில் விளையாட்டாக இருந்துவிடக்கூடாது என்று எடுத்துக்காட்டி அவர்கள் உணரும்படி செய்வேன். ஆனால் அந்த உறுதி அவர்களிடம் கொஞ்ச நேரத்திற்குத்தான் இருக்கும். அடுத்த கணம் அவர்கள் வேலையை போட்டுவிட்டு விளையாடச் சென்று விடுவார்கள். என்றாலும் நாங்கள் சமாளித்து கொண்டு வந்தோம். அவர்கள் நல்ல உடற்கட்டும் அடைந்து வந்தார்கள். பண்ணையில் நோய் என்பதே இல்லை. இதற்கு நல்ல காற்று, நீரும், உரிய வேளையில் சாப்பிடுவதும் காரணங்களாகும். கைத்தொழில் பயிற்சியை பற்றியும் கூற வேண்டும். சிறுவர்களில் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ள ஏதாவது ஒரு கைத்தொழிலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஸ்ரீ காலன்பாக் செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொண்டு வந்தார். இந்த வித்தையை நானும் கற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்ள விரும்பியவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். ஸ்ரீ காலன்பாக்குக்கு தச்சு வேலையிலும் கொஞ்சம் அனுபவம் உண்டு. அந்த தொழில் அறிந்த மற்றொருவரும் பண்ணையில் இருந்தார். ஆகவே தச்சு தொழில் கற்றுக் கொடுக்கவும் ஒரு சிறு வகுப்பு ஆரம்பித்தோம். சமையல் வேலையோ அநேகமாக எல்லா சிறுவர்களுக்குமே தெரியும். அங்கு இவையாவும் அவர்களுக்கு புதியவை. ஒரு நாளைக்கு இவைகளையெல்லாம் தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் என்று அவர்கள் கனவு கண்டது கூட இல்லை. பொதுவாக தென்னாப்பிரிக்காவில் இந்திய சிறுவர்கள் பெற்று வந்த ஒரே பயிற்சி படிப்பதும் எழுதுவதும் கணக்கு போடுவதும் தான். டால்ஸ்டாய் பண்ணையில் உபாத்தியாயர்கள் எதை தாம் செய்யவில்லையோ அவற்றை செய்யுமாறு சிறுவர்களிடம் சொல்லக்கூடாது என்பதை ஒரு விதியாக்கிவிட்டோம். ஆகையால் ஒரு வேலையை செய்யுமாறு குழந்தைகளிடம் கூறினால் ஒரு உபாத்தியாயரும் அவர்களுடன் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். எனவே சிறுவர்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அதை மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொண்டார்கள். இலக்கிய பயிற்சியை பற்றியும் ஒழுக்கத்தை வளர்ப்பது பற்றியும் பின்னால் வரும் அத்தியாயங்களில் கூறுகிறேன்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:09.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458, 0444249864458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
1: மனிதன் காக்கத்தக்கவை இரு வகையினவாகும். புறத்தே பொருட்செல்வம், அகத்தே அறச்செல்வம். கண்ணின் பார்வை, காதின் கேள்வி, மூக்கின் மோப்பம், நாக்கின் பேச்சு, யாக்கையின் பரிசம், அதாவது தொடு உணர்வு, இவையெல்லாம் நெறிமுறைப்படி காக்க வேண்டியவையாகும். சரியாக காக்கவில்லையானால் பழியும் பாவமும் படிய நேரும். கண் முதலிய பொறிகளை அடக்காமல் அவற்றின் போக்கிலேயே விட்டுவிட்டால் புலநுகர்ச்சியில் புகுந்து உழலுமே அன்றி வேறு மாறுபாடுகளை விரைந்து விளைவிக்க மாட்டார். ஆனால் நாக்கை அடக்காவிடில் துடுக்கான சொற்களை பேசிவிடும். அவ்வாறு பேசினால் எவரும் வெகுண்டு சீறி வெந்துயர் உழைப்பார்கள். அந்த அல்லல்கள் யாதும் உழையாதபடி சொல்லும் சொல்லை காத்து ஒழுக வேண்டும். நம் தெய்வ புலவர் அடக்கமுடைமை அதிகாரத்தில் யா காவாராயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்றார். நம் நாக்கு இரண்டு செயல்களை செய்கின்றது. ஒன்று பேச்சு, இரண்டு உண்ணுதல். உணவில் கட்டுப்பாடாக இருக்க நாக்கை அடக்குக என்பர் பெரியோரும் மருத்துவரும். தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றிப்படும் என்பது தெய்வ புலவர் வாக்கு. பசித்தீயின் அளவின்படி உண்ணாமல் மிகுதியாக உண்டால் அதனால் நோய்கள் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும் என்பது தெய்வ புலவர் வாக்கு. தெய்வ புலவரின் காவாக்கால் காப்பர் என்ற தொனிக்குறிப்பை

0: நுணுக்கமாக நோக்குதல் வேண்டும். காவாத நாவால் ஓவாத ஓயாத சோகமே விளையும். இக்கருத்தை வலியுறுத்துவது போல ஆக்கப்படுக்கும் அருந்தலைவாய்ப் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் புலை நரகத்து உயிப்பிக்கும் காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் நாக்கல்லது இல்லை நனி பேணுமாறே என்று விளையாபதி நூல் பாடும். வேறு எதனை அடக்காவிடினும் நாவை நலமாக அடக்குதல் வேண்டும். தவறினால் அவலக்கேடுகள் பல உண்டாகும். மனிதனுடைய வாழ்க்கையே வாக்கால் நடந்து வருகின்றது. வாக்கை நாக்கு அருள்கின்றது. அந்த நாக்கு எப்போதும் கருத்தோடு திருத்தமாயிருத்தல் வேண்டும். சிறிதே வழுவினும் பெரிய அழுத்துயர்கள் சேரும். சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகையும் புகார் நகரை விட்டு புறப்பட்டு மதுரை நோக்கி நடக்கின்றனர். காவிரி நதிக்கரையின் வழிநடந்த களைப்பு தீர தங்கியிருந்தனர். இவர்களுக்கு ஆதரவாக கவுந்தி என்னும் தவ முதுமகளும் வந்து அருகே அமர்ந்திருந்தார். நெறிதவரி காமக்களிப்பில் மூழ்கிய அனுசரன் என்பவனும் அவனது காமக்கிழத்தையும் அழிமதியாளராய் கழித்து திரிந்தவர்கள் கோவலனும் கண்ணகியும் தங்கியிருந்த சோலைக்குள் புகுந்தனர். கோவலன் கண்ணகியைக் கண்டு அவர்களின் அழகையும் இளமையையும் கண்டு நெருங்கி வந்து வைத்தகன் வாங்காமல் வியந்து நின்றனர். அருகிலிருந்த கவுந்தி அடிகளிடம் இவர்கள் யார் என்று கேட்டு நின்றனர். இவர்கள் என் மக்கள், பக்கம் அணுகாதீர், அயலே விலகிச் செல்லுங்கள் என்று அத்துறவி மகள் நயமாக மொழிந்தாள். வந்த வம்பப்பரத்தையர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இருவர் இப்படி கணவனும் மனைவியுமாக கலந்திருக்கலாமா? உங்கள் குலமுறையோ இது என்று குறும்புடன் ஏளனம் பரிகாசம் செய்து வம்பு கிழித்தார்கள். இவர்களின் பேச்சை கேட்ட கண்ணகி பதைத்து துடித்து கண்ணீர் விட்டார். கண்ணகி துடித்து அழுவதைக் கண்டு கவுந்தியடிகள் அடாதே அம்மா, இவர்கள் கேடுகட்ட சிறுமதியாளர்கள் என்று ஆறுதல் கூறினார். பின்பு அந்த சிறுமதியாளரை நோக்கி கடுத்து சபித்தார். கண்ணகி கோவலரை இழிவு செய்து பேசிய சிறுமொழி கூறிய இருவரும் நரிகளாகுக என்று சாவிப்பு செய்தாள். உடனே அவர்கள் இருவரும் நரிகளாய் மாறி உளையிட்டு மறைந்தனர். சிலப்பதிகார வரிகள் நம் சிந்தையை தொடுகின்றன. எள்ளுணர் போலும் இவர் என் பூங்கோதையை முள்ளுடை காட்டின் முதுநரி ஆகன கவுந்து இட்ட தவந்தரு சாபம் கட்டியது ஆதலின் பட்டதை அறியார் குறுநரி நெடுங்குடல் கூபுடி கேட்டு கோவலனும் கண்ணகையும் நடுங்கி என வருகின்ற வரிகள் நாக்கை காக்காமல் சொல்லிய சொற்களால் அரிய மனித பிறப்பை இழந்து நரிகளாய்க் கழிந்த அவல நிலையை இளங்கோபடிகள் காட்டுவார். நா காக்க என்பது எக்காலத்திற்கும் பொருந்தும் அறிவுரை அமுதமல்லவா?
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை

0: வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது.

0: பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்றுக்கு தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114 ரூபாய் 50 காசுகளாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: வாழ்விற்கு.
1: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: டைஜஷன் நம்மளோட உடம்புல வாயில உணவை போடுறதுல இருந்து ஆரம்பிக்குது. நம்முடைய வாயில சலை வாங்குற உமிழ்நீர் சுரந்து அதோட என்சைம்ஸோட உணவு அரைக்கப்பட்டு உணவு குழாய் மூலமா வயிற்று பகுதிக்கு செல்லப்படுது. பெரிஸ்டால்சிஸ்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எங்க ஆரம்பிக்கும்னா வாயில நம்ம உணவை போட்ட உடனேயே அந்த உமிழ் நீரோட சேர்ந்து உணவு அரைக்கப்படுது இல்லைங்களா, அங்க ஆரம்பிச்சு அது உணவு குழாயை அடைஞ்சு ஈசோஃபேகஸ் வழியா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் கடந்து அங்க இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகள்ல இருந்து வர கேஸ்ட்ரிக் ஜூசஸோட கலந்து உணவு முழுமையாக உடைக்கப்பட்டு அந்த உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒவ்வொரு பகுதிகளாக உறிஞ்சப்பட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சக்கையானது மலமாக வெளியேறும் வரைக்கும் இந்த பெரிஸ்

0: கேஸ்ட்ரிக் ஜூசஸ் தேவையான அளவுக்கு சுரக்க முடியாத ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான காரணங்கள் மூலமா அந்த அசிடிக் ஜூசஸ் நம்ம வயிற்றுக்குள்ள தேங்கி தேங்கி என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, அந்த வயிற்று லைனிங்ல வந்து புண் ஏற்படுத்தும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படின்னா, உணவை வந்து உள்ள தேக்கி வச்சுக்காம அப்படியே மேல் நோக்கி அனுப்பி விடுறது. நம்ம சாப்பிட்ட உணவு வந்து ஈசோஃபேகஸ் பைப் வழியா மேல் நோக்கி வர்றது, எகுத்தளிக்கிறதுன்னு வாங்க, நெஞ்சு எரிச்சல்னு வாங்க. ஸோ உணவை வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே ஸ்டேல் ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க. ஐயோ சாப்பாடு மீந்திருச்சு, இந்த சாப்பாடை என்ன பண்றது, இதை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சாப்பிட்டு நம்மளுடைய வயிற்றையே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அன்டைம்ல ஃபுட் எடுத்துக்கிறது, அப்புறம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அப்கோர்ஸ் நம்ம சாப்பிடுற உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாம இருக்கிறதுக்கு உடற்பயிற்சியற்ற வாழ்வியல் முறை மிக மிக முக்கிய காரணம் வகிக்குது. இப்ப வந்து ஒரு ஃபைபரே இல்லாத ஃபுட்டை எடுத்துக்கிறோம், ரொம்ப வந்துட்டு இந்த மைதா, ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர் யூஸ் பண்ணி, ரிஃபைன்டு ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடுற ட்ரை ஃபுட்ஸ்னால கான்ஸ்டிபேஷன்ஸ் அதிகமா இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன்ஸ் மூலமா என்ன விதமான பிரச்சனைகள் வரும்னா, உடம்புல வந்து வாய்வு அதிகரிக்கும். வாய்வு அதிகரிக்கிறதன் மூலமா கைவலி, கால்வலி, வாதம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய தண்ணி கன்சியூம் பண்ணணும். டயட்ரி அபியூஸ வந்து நிறுத்தணும். உணவு வந்துட்டு கொஞ்சம் பிளண்டான உணவு வந்து கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கணும். ஃபைபரஸ் உணவை வந்து அதிகமா எடுத்துக்கணும். உணவு உண்ணும் போது அந்த உணவின் மேல கான்சென்ட்ரேஷனோட அந்த உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கணும். இந்த உணவை உண்ணும் போது டிவி பாக்குறது, போன் பாக்குறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஈடுபடாம உணவு மேல கவனமா இருக்கணும். அட் த சேம் டைம் யோகா என்ன சொல்லுதுன்னா, எப்ப உணவை எடுத்துக்கும் போதும் கைகளை பயன்படுத்தி சாப்பிடணும். அஞ்சு பூதங்கள், 5 elements நம்மளோட ஒவ்வொரு விரல்கள்லயும் இருக்கு, அதை பயன்படுத்தி நாம உணவை சாப்பிடணும். அண்ட் சுகாசனால உட்கார்ந்து சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கால் மடக்கி இன்னொரு காலை வந்து உயர்த்தி இப்படி வச்சிருப்போம். பெண்கள்லாம் அப்படி யூஸ்வலி உட்காருவாங்க, அந்த மாதிரி பொசிஷன்ல கூட உட்காந்துட்டு நாம உணவை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம காலை மடக்கும் போது ரத்த ஓட்டம் வந்து என்னன்னா மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு அதிகமா வரும். சோ அப்ப நம்ம உணவை எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த செரிமானம் ப்ராசஸும் அட் த சேம் டைம் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நடக்கும்போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு உடம்புக்கு வராது. சோ இதுக்கு யோகா பயிற்சியில என்ன வயிற்று பகுதியில் அதிகப்படுத்தும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான், ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா, ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன, நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா, பார்த்துட்டு தான் சொல்கிறேன் என்ன, இதோ பாருங்கள் சார் இதுதான் என்ன துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான். சார் எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது, இதை என்னால் சகிக்கவே முடியல, இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன் முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான், குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை

அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா வம்பாக போச்சு அப்படின்னு அவசர அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு

0: இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை, அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டுருக்குறாங்க, நான் எனது அப்படிங்கிற ஆணவன் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான், ஏண்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைஞ்சான்.
1: தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். நமக்குள் உள்ள இறையை உணர்ந்தால் மன அடக்கம் தானே வரும், எதற்கும் சலனம் எழாது.

0: பாரதி இந்த படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் மது பாலகிருஷ்ணன்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: 19 காலையில் எடுத்து வருவது ஜூன் 6 படத்திற்காக ஹரிஹரன்.

0: இயற்கையின் குடை மழையை சேகரிக்காமல் போனால் என்னவாகும்? நகர் வலம் வருவோமா?
1: நகர் வலம்.
2: கோடை காலமும் குடிநீர் பற்றாக்குறையும்.
3: ஒவ்வொரு ஆண்டும் கோடை வரும்போது சென்னைவாசிகளின் நெஞ்சுக்குள் திக் திக் என்று ஓர் உணர்வு வளைய வரும். ஜூலை ஆகஸ்டில்தான் மழை வரும். அதற்கு முன்னர் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் போதுமான குடிநீர் இருக்குமா? ஒழுங்காக கார்ப்பரேஷன் குழாய்களில் தண்ணீர் வருமா? தேவைப்பட்டால் முன்னதாகவே பிளாஸ்டிக் குடங்களை வாங்கி அடுக்கிக் கொள்வோமா? வீட்டு மொத்தத்துக்கும் மேல்மாடி தண்ணீர் தொட்டி இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தனித்தனி குட்டி நீர் தொட்டிகளை வாங்கி பொருத்திக் கொள்வோமா என்றெல்லாம் பயங்கர வேகமாக யோசிப்பார்கள். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், சென்னைவாசிகள் இந்த காலத்தில்தான் பூண்டி, சோழவரம், புழல், தேர்வாய்கண்டிகை, செம்பரம்பாக்கம், வீராணம் என்றெல்லாம் சென்னை சுற்றியுள்ள நீர்த்தேக்கங்கள் பற்றியும் ஏரிகள் பற்றியும் சுறுசுறுப்பாக படிப்பார்கள். எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் இருக்கிறது? வெயில் இப்படி கொளுத்துகிறதே, போதுமான தண்ணீர் இருக்கிறதா? எப்போது கிருஷ்ணா நதி நீர் வருகிறது என்றெல்லாம் தத்தமது குடும்ப வாட்ஸ்அப் குழுக்களில் ரொம்ப தீவிரமாக விவாதிப்பார்கள். பல புது புது கோணங்களை எடுத்து ஆராய்வார்கள். அதே மழைக்காலம் வந்தாலோ இதே செம்பரம்பாக்கம் ஏரி அவர்கள் கண்களில் வில்லனாக தென்படும் என்பதுதான் இதில் உள்ள நகைமுரண். ஏரி தண்ணீரை எங்கே திறந்து விட்டு விடுவார்களோ என்று வேறொரு திக் திக் அப்போது வளைய வரும். உங்கள் அனைவருக்கும் நிம்மதியான பல செய்திகள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் இப்போது ஹைலைட். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய ஆட்சி ஏற்பட்ட பின்னர் தமிழக நீர்வளத்துறை செயலாளராக பொறுப்பேற்றுள்ளவர் சத்யபிரதா சாஹூ அவர்கள். அவர் சமீபத்தில் செம்பரம்பாக்கம் மற்றும் பூண்டி ஏரிகளில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த விவரங்கள்தான் சென்னை மக்களுக்கு நெஞ்சில் பாலுக்கு பதில் தண்ணீர் வார்த்தது. அவர் சென்னை குடிநீருக்காக மாதம் 1.5 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் நிலையில் நீர் இருப்பு 7.5 டிஎம்சியாக உள்ளதால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றார். இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பி ஆய்வு செய்து வருவதாகவும் முதல்வருக்கு ஆய்வறிக்கை அனுப்பப்படும் என்று அவர் சொன்னார். இதே நேரத்தில் சென்னை மெட்ரோவாட்டர் இணையதளத்தில் அவ்வப்போது இந்த 6 நீர்த்தேக்கங்களின் தண்ணீர் கையிருப்பு பற்றிய தகவல்களை வெளியிட்டு வருகிறது. அதன்படி பூண்டியின் மொத்த கொள்ளளவில் 41.1% தண்ணீர் இருக்கிறது. சோழவரத்தில் 8.79%, புழலில் 61.9%, தேர்வாய்கண்டிகையில் 71.4

0: 0.0% செம்பரம்பாக்கத்தில் 81.34% வீராணத்தில் 47.37% தண்ணீரும் கையிருப்பு இருக்கிறது. மொத்தத்தில் சத்யபிரதா சாஹு அவர்கள் தெரிவித்தபடி கிட்டத்தட்ட 7.5% தண்ணீர் கையிருப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கையிருப்பு 8% தண்ணீர் இருந்தது என்பதையும் இப்போது கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டை விட கடுமையான வெயில் கொளுத்துகிறது என்பதை பார்க்கும்போது கூடுதலாக 0.5% தண்ணீர் ஆவியாகி இருக்கக்கூடிய வாய்ப்பே அதிகம். இதில்லாமல் தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னை வரவேண்டிய நீரும் விரைவில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் நேரே பூண்டிக்குத்தான் வந்து சேரும். இந்த நீரை சேகரிப்பதற்கு வசதியாக இப்போது பூண்டியில் இருக்கும் நீரை புழலேரிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் திருப்பிவிடப்பட்டுள்ளது. விரைவில் கிருஷ்ணா நதி நீர் வரும்போது அது பூண்டியில் சேகரிக்கப்பட்டு பின்னர் சென்னை மாநகரத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்னொரு நல்ல செய்தி என்னவென்றால், கேரள மாநிலத்தில் வழக்கத்துக்கு மாறாக முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக இந்திய வானியல் துறை தெரிவித்துள்ளது. அதாவது, கேரளத்தில் சீக்கிரம் தொடங்கும் பருவமழை படிப்படியாக நகர்ந்து மெல்ல தமிழகத்தின் கரைகளை வந்து சேரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆக சென்னை வாசிகள் கவலை கொள்ள தேவையில்லை. நமக்கு தேவைப்படும் தண்ணீரை இயற்கை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது. அதே சமயம் தேவைப்படும் அளவுக்கு மட்டும் தண்ணீரை பயன்படுத்துவது என்பது நமக்கு நாமே விதித்துக் கொள்ள வேண்டிய கட்டுப்பாடு. எல்லா சிக்கனத்தைப் போலவே தண்ணீர் சிக்கனமும் எக்கனமும் தேவை.
1: கோடைக்காலமும் குடிநீர் பற்றாக்குறையும். எழுதியவர் ஆர். வெங்கடேஷ். வாசித்தவர் டாக்டர் எஸ். மிகலை.
2: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன.
3: அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: உயிரெல்லாம் ஒன்றே, அவை வாழும் உலகும் ஒன்றே.
1: அந்த ஒற்றை உலகையும் மனிதன் மட்டும் பாழாக்கலாமா?
0: தகவல்களோடு மடல் மாணிக்கம். இப்போது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள வேலுமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். சூழல்ங்கிறது ஒருவரது வாழ்க்கை, பணி முதலியவற்றின் சூழ்நிலை. அதாவது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழும் நிலம், வளரும் நிலம், காற்று, நீர் போன்றவை உள்ளடங்கிய இயற்கை. இதைத்தான் சுற்றுச்சூழல்ங்கிறோம் அல்லது இயற்கை சூழல்ங்கிறோம். ஆனா இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு சூழல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு? வாழ்வதற்கு ஏற்றபடி இருக்கா, அல்லது வாழ்வதற்கு ஏற்ற வகையில நாம நல்லபடியா வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. வசதி வாய்ப்பு என்ற பேர்ல நாம தேவையானது தேவை இல்லாதது எல்லாத்தையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்கோம். இவற்றால் நமது சூழல் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. வண்டி, வாகனம், சாலை, தொழிற்சாலை, வளர்ச்சி என்ற பேர்ல கட்டிடங்கள்னு நிறைய அபிவிருத்தி பணிகள் செஞ்சு வச்சிருக்கோம். வேலுமணி ஐயா, இதன் காரணமா தட்ப வெப்பநிலையில் மாற்றம், சூழல்ல பாதிப்பு, நோய் நொடி வந்துருச்சு, மருத்துவமனைகள் பெருகிடுச்சு, செயற்கை சமாச்சாரங்கள் நிறைய உள்ள புகுந்துருச்சு, கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் மாறி போயிடுச்சு. சுற்றுப்புற சூழலையே மூணா பிரிக்கலாம், இயற்கை சூழல், தொழிலக சூழல், சமூக சூழல்னு. இயற்கை சூழல் அப்படிங்கிறது தண்ணீர், வெளிச்சம், நிலம், காற்று, வாழும் உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது. தொழிலக சூழல்ங்கிறது மாநகரம், கிராமம், தொழிற்சாலைகள், அப்புறம் மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனையும் தான். மூணாவது சமூக சூழல் என்பது கல்வி நிறுவனங்கள், கம்பெனிகள், மற்ற சேவை நிறுவனங்கள் எல்லாம். சுற்றுப்புற சூழலின் எதிர்காலம் மிகவும் பயங்கரமான, ஆபத்தான நிலையில் இருக்கிறது. பழைய சூழல், புதிய சூழல்னு ரெண்டு விதமான சூழல் இருக்கு. வேறு விதமா இத வகைப்படுத்தி இருக்காங்க. பழைய சூழல்ல

0: வாழ்க்கை என்பது சிரமமானதாகவும் எளிமையானதாகவும் இருந்திருக்கு. புதிய சூழல்ல, அதாவது இன்றைய காலகட்டத்தில், வாழ்க்கை நிம்மதியாகவும் சாதாரணமாகவும் வாழப்படுது. முன்னாடிலாம் சின்ன கொட்டகை, கூரை வீடு, ஓட்டு வீட்டில் மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ எந்த மின்சாதன பொருட்களும் இல்லை. ஆனால் இப்போ சுகமான இடத்துல எல்லா விதமான மின்சாதன பொருட்களோடும் புதிய சூழல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்போ ஒன்று புதுசாக நமது வாழ்க்கையில் உள்ள புகுதோ, அப்போ நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ரெண்டையும் அனுபவிக்க தயாராக இருக்கணும். ஒன்றை கொடுத்தா தான் இன்னொன்று பெற முடியும். வேலுமணி ஐயாவின் வாழ்க்கை புது சூழல்லையா பழைய சூழல்லையான்னு நீங்கள் தான் தெரிவிக்கணும். கிராமத்தில் இருக்கிறீங்க, நல்ல காற்று, நல்ல தண்ணி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்து, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால இருந்த சூழல் இப்போ இல்லை. புவி வெப்பமயமாகுதல், ஓசோன்ல ஓட்டை, பசுமையில்ல வாயுக்கள், காடுகளை அழித்தல், பாலைவனமாகுதல், உயிரியல் சமமின்மை, கழிவுகளை வெளியேற்றுதல்னு நிறைய சிரமங்களை நாமளே உருவாக்கிட்டோம். அதன் பலன்களை அனுபவிக்கிறோம். ஒன்னே ஒன்ன நினைவுல வச்சுக்கணும், காசு கொடுத்து எதையும் வாங்கி உபயோகித்தால் கட்டுப்படி ஆகாது. எல்லாத்தையும் இயற்கையா கிடைக்கிற மாதிரி செய்துக்கணும். உதாரணத்துக்கு, சுவாசிக்கும் காத்து, குடிக்கும் தண்ணீர் போன்றவை இன்றைய தினத்துல ஓர் உறுதி எடுத்துக்குவோமா? நம்மால் முடிந்தவரை நாம் வாழும் சூழலுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டோம்னு. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில்.
2: இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
1: இன்று காலை 9 மணிக்கு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி, நேரம் 8:02.
5: நமது பூமி நமது கைகளில், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.

மனிதர்கள் வசிப்பதற்கு மட்டுமல்ல, இப்பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வசிப்பதற்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்தே சுற்றுச்சூழல் பாதிப்பானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று பல்வேறு உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மாறிவரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. தொழில் புரட்சி மட்டுமல்ல, மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகள் கூட இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தானதாக மாறி வருகிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தில் செயற்கை கோள்களின் சிதறல்கள் என நம்மை சுற்றியிருக்கும் சூழல் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலே. அதுவே உலகத்தின் உயிர் நாடி, உயிர் மூச்சு. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம். பொதுமக்களிடம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாட்டு சபையால் ஒவ்வொரு வருடமும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை, ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருள் சிக்கனம் என்பது தனிநபர் சேமிப்புக்கான வழிமுறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் மிக முக்கியமான தேவையாக இன்று மாறியுள்ளது. வாகனங்களை முறையாக பராமரிப்பது, டயர்களின் காற்றழுத்தத்தை சீராக பராமரிப்பது, தற்போது மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் மாற்று எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பொது போக்குவரத்து அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துவது மற்றும் ஒரே பகுதிக்கு செல்வோர் வாகனங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எரிபொருளை சிக்கனப்படுத்த உதவும். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீராகும். பூமி பரப்பில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நாம் பயன்படுத்துவதற்கு உகந்த நன்னீரின் அளவு வெறும் 1% மட்டுமே. பெருகி வரும் மக்கள் தொகை, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இந்த நன்னீர் ஆதாரம் வேகமாக குறுகி வருகிறது. எனவே தண்ணீர் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை முறையாக நிறுவி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்கால வறட்சியை எதிர்கொள்ள நமக்கு உதவும் சிறந்த கேடயமாகும். தண்ணீர் என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு பொருள் அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய இயற்கை சொத்து. நீரை சேமிப்போம், நிலத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒரு சமயம் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட, உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மண்ணதாயா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்க செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு அளிப்பது ஆரோக்கியமான மண் என்றால் சற்றும் மிக இல்லை. மண்ணை வளப்படுத்துவது பயிர் கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தான். ஆனால் இன்று மண்ணிலிருந்து அதிக மகசூல் பெறும் எண்ணத்தில் மண்ணிற்கு தேவையில்லாத உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இடப்பட்டு மண் தன்னுடைய தன்மையை இழந்து வருகிறது. ஆரோக்கியமான மண்வளத்தை பெற மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நண்டுகளும் அவசியம். ஆனால் இவைகள் அனைத்தும் இன்று வேளாண் விளைநிலங்களில் அருகி வருகின்றன. அதிக மகசூல் பெற பயிர்களை பற்றி கவலை கொள்ளும் நாம் மண்வளத்தை பற்றி கவலை கொள்வதில்லை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். மகசூல் பெற மண்வளம் அவசியம். உலகம் முழுவதும் மண்வளம் குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் சுட்டி காட்டுகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள், குவளைகள், உறிஞ்சி குழல்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இன்று உலகளவில் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இவை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டாலும் இவை ஏற்படுத்தும் பேராபத்துகள் அளவிட முடியாது.

0: அதவை நெகிழிகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இவை நிலப்பரப்பில் குப்பையாக குவிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கின்றன. மழை நீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்து வறட்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வடிகால்களில் இந்த நெகிழிப்பைகள் அடைத்து கொள்வதால் மழைக்காலங்களில் செயற்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நோய் தொற்றுகள் பரவ காரணமாகின்றன. நாம் தூக்கி எறியும் நெகிழிகள் ஆறுகள் வழியாக இறுதியாக கடலில் கலக்கின்றன. கடலில் மிதக்கும் நெகிழிகளை உணவென்று தவறாக நினைத்து திமிங்கிலங்கள், ஆமைகள், மீன்கள் மற்றும் பறவைகள் உட்கொள்கின்றன. இதனால் அவற்றின் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. நெகிழிகள் சூரிய ஒளி மற்றும் காற்றின் காரணமாக சிதைவடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறுகின்றன. இவை நாம் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உண்ணும் கடல் உணவுகள் மூலம் நமது உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பூமி பந்தை காக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு பலமான உலகை விட்டு செல்லவும் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் இன்றைய அவசர தேவையாகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறையாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நாம் மொபைல் போன்கள், கணினிகள், தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இவை பழுதடைந்த பின்னரோ அல்லது புதிய மாடல்கள் வந்த பின்னரோ இவை மின்னணு கழிவுகளாக உருமாறுகின்றன. இன்று உலகை அச்சுறுத்தும் முக்கிய சுற்றுச்சூழல் அபாயங்களில் இதுவும் ஒன்று. மின்னணு கழிவுகளில் காரியம், பாதரசம், காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் உள்ளன. இவை முறையாக பிரிக்கப்படாமல் மண்ணில் கலக்கும் போது நிலத்தடி நீருடன் கலந்து நீர் ஆதாரங்களை முழுமையாக மாசுபடுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் மனித உடலில் சுவாசம் மற்றும் தோல் வழியாக உட்செல்லும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மரபணு மாற்றங்கள் போன்ற மிக தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. முற்றிலும் பயன்படுத்த முடியாத சாதனங்களை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்க வேண்டும். மக்களிடையே மின்னணு கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது வெறும் ஒரு நாள் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல, அது நாம் வாழும் பூமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் நாளாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும் என்ற உண்மையை உணர்ந்து தூய்மையான மற்றும் பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு கையில் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். எரிபொருள் சிக்கனம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொறுப்பாகும். நமது சிறிய கவனமும் பழக்கவழக்க மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் வருங்கால தலைமுறைக்கு மாசற்ற தூய்மையான பூமியை பரிசளிக்க உதவும்.
1: நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இனி கேட்கலாம் திரையிசை பாடல் ஒன்று. மனதை திருடிவிட்டாய் படத்திற்காக சாதனா சர்கம் பாடிய பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைகானத்தில் அடுத்து வருவது மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் நண்டு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைகானத்தில் நிறைவாக வருவது மாணிக் விநாயகம் பாடியிருக்கும் பாடல் ஏறுமுகம். இந்த படத்திலிருந்து

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வானொலி அப்படிங்கறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
3: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும் போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்துல வானொலி என்பது எங்க குடும்பத்துல தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
2: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
3: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுல வந்து பேச்சு திறமையை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பயணத்தை நான் இருந்தேன். இன்றைக்கி வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுகிறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம், நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
2: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
3: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு

0: ஸ்டுடியோவில் வந்து ஒரு நாடகத்தில் முதல் தடவையாக நடிக்கிறோம், அது என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட, அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லேயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில் வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலேயே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துகிட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாகனம் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டதுண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதில் போய் தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
1: இப்போ ஆர்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில் இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடித்து எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோடு இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழிச்சு போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்ல போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
0: ஆமாம். எப்பவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்பவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்பவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ, அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து என்னால மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்ப இன்டர்நெட் வந்ததோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனா இப்ப நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு இருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற

0: மாணவர்களுக்கும், இதுல இராணுவத்தில் தரைப்படை, கப்பல்படை, விமானப்படை மூணுலையும் சேர்றதுக்கு, அதிகாரியா போறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சிருக்கேன், அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். இவங்களை வந்து கம்பல்சரியா நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலும் மாலையிலும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லாக கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன், நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்க அவங்களை வந்து நோட் புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க, சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமா இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு இராணுவத்துல அதிகாரிகளா இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும், மலைப்பகுதிகளாகட்டும், கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
0: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டையன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமாக இருக்கு. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடாக வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சுல இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: அடுத்த நிகழ்ச்சியை தொடரும்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
2: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். முதலில் ஸ்ரீ மதுராபுரி நிலையே என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:22:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதினையா, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரச்சாப்பு தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

சிம்மேந்திர மத்தியமம் ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சாலவாக்கம் எஸ் பி ரகுராமன் அவர்கள் தவில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 800 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில் சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து பிரியா படத்திற்காக எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒளித்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல் நிஜமாகிறது.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 10:22:54. மனதிற்கினே பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து உல்லாச பறவைகள் படத்திற்காக ஜென்சி பாடியுள்ள பாடல்.

இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை நூறு கிழியுது, நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம், நான் இருந்திட சனிதபம் அவர்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: முத்துச்சிறு சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் நெற்றிக்கண் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 10:46. மனதிற்கினே பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

0: பங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ராகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் செல்வம் வர

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து குரு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி
3: இலக்கியம் பேசுவோம். பொருளாற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்களுடன் பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் உரையாடப் போகிறோம். வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் நாம் உரையாடப் போகிறோம். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
5: பொருளாற்று படை 10 பாட்டு நூல்கள் ஒன்று, அதாவது பழந்தமிழ் இலக்கிய வரிசையில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்களை பாட்டும் தொகையும் என்று சொல்லுவார்கள். அதாவது பாட்டு என்பது 10 பாட்டையும் தொகை என்பது 8 தொகை நூல்களையும் குறிக்கும். அந்த வகையில் 10 பாட்டு நூல்களுள் ஒன்றுதான் பொருளாற்று படை. இந்த 10 பாட்டு நூல்களை குறிப்பதற்காக பழைய வெண்பா ஒன்று இந்த நூல்களை அழகாக பட்டியல் படுத்தும். அந்த வகையில் முருகு, பொருளாறு, பான் 2 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தோடும் 10 என்று 10 பாட்டு நூல்களை வரிசைப்படுத்துவார்கள். அந்த வகையில் திருமுருகாற்றுப்படை கடவுள் வாழ்த்து போல 10 பாட்டு நூல்களுள் முதன்மையாக அமைந்திருந்தாலும் காலத்தால் முற்பட்ட வரிசையில் 10 பாட்டு நூல்களுள் பொருளாற்றுப்படை முதலில் இடம்பெறுவது இதற்குரிய சிறப்பாகும். இந்த நூலானது 248 அடிகளை உடையது. இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார். கரிகாற்பெருவளத்தான், அதாவது கரிகால சோழன் என்கின்ற சோழ அரசனை பற்றி இங்கு அவனுடைய வெற்றி சிறப்பு, வீரச்சிறப்பு முதலானவற்றையும், அவனுடைய கொடைத்திறம், இன்னும் பல பன்முகத் திறத்தையும் இதிலே முடத்தாம கன்னியார் எடுத்துரைக்கின்றார்.
4: அருமையா சொன்ன

0: சார், ஆற்றுப்படை என்றால் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆற்றுப்படை என்று சொல்லுவது சங்க இலக்கிய நூல்களில் புறநர் ஆற்றுப்படையில் இது ஆற்றுப்படை வரிசையில் அமைந்த நூல். எந்த ஒரு சொல்லுக்கான பொருளாக இருந்தாலும் நம்முடைய தமிழிலே தோன்றிய முதன்மையான நூலான தொல்காப்பியத்தில் அதற்கான கூறுகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று ஆராய்வது ஆய்வுலகினுடைய மரபு. அந்த வகையில் ஆற்றுப்படைக்கான இலக்கணம் தொல்காப்பியத்தில் உள்ளனவா, தொல்காப்பியர் கூறியிருக்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். தொல்காப்பியர் சொல்லுவார், கூத்தரும் பாணரும் பொருணரும் விரளியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவலம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனிதிர சொன்ன பக்கமும் என்று அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் வளம் பெற்ற ஒரு கலைஞன் பொருள் வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனுக்கு தான் எங்கே பொருள் பெற்றோம், தாம் முன்பு எப்படி வறுமை நிலையில் இருந்தோம், ஒரு அரசனை சந்தித்து அவனிடத்தில் பொருள் பெற்ற பிறகு தன்னுடைய வறுமை நிலை எப்படி மாறியது, அதாவது தான் பெற்ற அந்த வளத்தை தன்னை ஒத்த கலைஞனும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை. இதைத்தான் தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் என்கின்றார். இதிலே பொருணர் ஆற்றுப்படையில் வருகின்ற பொருணர் என்பவர்கள் தடாரி அல்லது கிணை இசை கருவியை இசைத்து பாடியும் ஆடியும் நடித்து காட்டும் ஒரு கூத்தர். இந்த பொருணரை ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று பொருணர் மூவகையினர் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே பொருணராற்றுப்படையில் பெறும் பொருணன் வந்து போர்க்களம் பாடும் பொருணனாக காட்டப்படுகின்றான். இந்த பொருணராற்றுப்படையில் வருகின்ற பொருணன் கரிகாட்பெருவளத்தானிடம் சென்று பரிசில் பெற்று திரும்பிய ஒரு பொருணன் தான் எதிரே கண்ட வறுமையில் வாடும் பொருள் வளம் பெறாத ஒரு கலைஞனை பார்க்கின்றான். பார்த்து தான் யாரிடத்தில் பொருள் வளம் பெற்றோம், தன்னுடைய வறுமை எவ்வாறு நீங்கியது என்பதை பற்றி அந்த பொருணனுக்கு அவன் ஆற்றுப்படுத்துகின்றான் என்ற வகையில் இந்த நூல் பொருணர் ஆற்றுப்படை என்னும் பெயரினை உடையதாக உள்ளது.
0: ஆற்றுப்படை என்றாலும் என்னன்னு சொல்லிட்டீங்க, பொருணர் ஆற்றுப்படைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டீங்க. இந்த நூலோட ஆசிரியர் பாட்டுடை தலைவன் பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த நூலின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் என்று சொல்லுவார்கள். இவர் ஒரு பெண்பார் புலவர் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு சில கருத்து வேறுபாடுகள் கூறுவது உண்டு. இருந்தாலும் அவர் பெண்பார் புலவரோ புலவர் என்ற வகையில் அவர் அந்த இலக்கியத்தை மிக நயமாக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்ற வகையில் அவரை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா சங்க காலத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் அறிகின்றோம். அந்த வகையில் முடத்தாம கன்னியார் ஒரு பெண்பார் புலவர் அல்லது ஆண்பார் புலவர் என்ற அந்த சிக்கல்கள் நமக்கு தேவையில்லை. இதுவரையில் அறிஞர்களினுடைய கூற்றுப்படி அவர் ஒரு பெண்பார் புலவர் என்று சொல்லுவது வழக்கம். அந்த வகையில் அவருடைய கவித்திரம் இங்கே போற்றுதலுக்குரியது. இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகாற்பெருவளத்தான், அதாவது முற்கால சோழர்களில் தலை சிறந்தவன் என்று கருதப்படக்கூடிய கரிகால வளவன் அல்லது கரிகால சோழன் கரிகாற்பெருவளத்தான் என்றெல்லாம் இவனை போற்றி புகழ்வார்கள். அதாவது இந்த முற்கால சோழ சாம்ராஜ்யம் நிலை நிறுத்தி ஆட்சி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவன் கரிகாற்பெருவளத்தான். இந்த கரிகாற்பெருவளத்தானினுடைய கொடை சிறப்பு, வெற்றி சிறப்பு, அவன் கலைஞர்களை வரவேற்று உணவு அளித்த முறை, அவனுடைய விருந்தோம்பல் பண்பு, அவன் கொடை நல்கி அவன் கலைஞர்களை அனுப்புகின்ற விதம், இவற்றை பற்றியும் முடத்தாம கன்னியார் பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது கலைஞர்களினுடைய வர்ணனை, அதாவது விரலி வர்ணனை, யாழினுடைய வர்ணனை, சோழ நாட்டினுடைய வளம், காவிரியின் வளம், இப்படி ஒரு பன்முகத்தன்மையில் முடத்தாம கன்னியார் அழகாக கவிநயம் மிக்க ஒரு சொல் ஆட்சியை அங்கே பயன்படுத்தியிருப்பார்.
0: இந்த நூலின் ஆசிரியர் மற்றும் பாட்டுடை தலைவன் இருவரை பற்றியும் அருமையா சொன்னீங்க.
1: கரிகாற்பெருவளத்தானுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த 10 பாட்டு நூல்களிலே பொருணராற்றுப்படைக்கு மட்டும் பாட்டுடை தலைவனாக இல்லாமல் பட்டினப்பாலை என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதாவது புகார் நகரினுடைய

0: சிறப்பை பற்றி சொல்லுகின்ற நூல் பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை நூலுக்கும் கரிகாட்பெருவளத்தான் தான் பாட்டுடை தலைவன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பார் வந்து பாடியிருப்பார். கரிகாட்பெருவளத்தானுக்கு பல சிறப்புகள்ல இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உருவ பல்தேர் இளையோன் சிறுவன் என்னும் பாடலடியால் இவனுடைய தந்தையின் பெயர் இளஞ்சே சென்னி என்றும், அவன் தன்னுடைய தந்தையை சிறு வயதிலேயே இழந்தவன் என்றும், ஆகையினால் இவனை பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது தாய் வயிற்றில் இருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா தாயினுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் காலகட்டத்திலேயே தன்னுடைய தந்தையை இழக்கின்றான். ஆகையினால் இவனை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். அதாவது கரிகால சோழன் என்பதற்கான பெயர் எப்படி வந்தது என்பதற்கு சில புனை கதைகள், கற்பனை கதைகள் சொல்லப்படுவது உண்டு. அது யாவரும் அறிந்த ஒன்று. பகைவர்கள் இவனை கொல்ல கருதி அவன் தங்கியிருந்த இடத்திற்கு தீ இட்டதாகவும், அவ்விடத்திலிருந்து அவன் தப்பித்து செல்லுகின்ற பொழுது அவனுடைய கால் ஒன்று கருகியதாகவும், ஆகையினால் இவனுக்கு கரிகால சோழன் என்று பெயர் வந்ததாகவும் ஒரு கற்பனை கதை உண்டு. அது எவ்வகையில் உண்மை என்று எவருக்கும் தெரியாது. இது பரவலாக ஒரு கற்பனை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்படி உரந்தை, புகார் ஆகிய நகரங்களை ஆட்சி செய்து கடல் வணிகத்தில் சிறந்து இலங்கையின் மேல் போர் செய்து ஈழத்தை கைப்பற்றி அங்கு சிறைபிடித்த வீரர்களை கொண்டு காவிரியினுடைய கரைகளை பலப்படுத்தியவன் கரிகால சோழன். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்தும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணையை இன்றும் நாம் புனரமைத்து பயன்படுத்துவது நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது உலகத்தில் வேறெங்கும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணை இன்றளவும் புனரமைத்து புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவது வந்து, இது ஒரு சிறப்பிற்குரியது. நம்முடைய கரிகால சோழனால் ஏற்படுத்தப்பட்ட கல்லணை, இந்த சிறப்பு கரிகால சோழனுக்குரியது.
1: அருமையா சொன்னீங்க சார். கரிகால சோழன் பத்தியும் பாட்டுடை தலைவன் ஆசிரியர் பத்தி அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு வந்துடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புறநராற்று படையில பன்முகத்திறன் குறித்த கூறுகள் என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்நூலினுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார் வர்ணனையை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதிலே குறிப்பாக யாழினுடைய வர்ணனை, விரலியினுடைய வர்ணனை, கற்பனை, உவமை, அரசனுடைய விருந்தோம்பல், அரசனினுடைய ஆட்சி சிறப்பு, கொடை சிறப்பு, காவிரியினுடைய வளம், வனப்பு, இப்படி பன்முகப்பட்ட பார்வையில் இந்த நூலினை நல்ல ஒரு கவித்துவமாக பாடியிருக்கின்றார் முடத்தாம கன்னியார். இதன் அடிப்படையில் இந்த நூலில் இருக்கக்கூடிய பன்முக திறங்களாக இந்த கூறுகளை நாம் சுட்டலாம்.
0: இந்த நூலுடைய பன்முகத்திறன் பத்தி சொல்லிட்டீங்க. இந்த புறநராற்று படை நூல்ல யாழ் எவ்வாறெல்லாம் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாழினுடைய வர்ணனை பற்றி சொல்லுவார்கள், அதாவது நம்முடைய தமிழர் மரபு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இசையை அறிந்தவர்கள் என்பதற்கு இந்த இலக்கியம் ஒரு நல்ல சான்றாக அமைகின்றது. யாழினுடைய வகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்று சொல்லுவார்கள். அதிலே பேரியாழ் 21 நரம்புகளை உடையதாகவும், மகரையாழ் 19 நரம்புகளை உடையதாகவும், சகோடையாழ் 14 நரம்புகளை உடையதாகவும், செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை உடையதாகவும் பொதுவாக சொல்லுவார்கள். இங்கே நூலினுடைய தொடக்கத்திலேயே யாழை அழகாக வர்ணனை செய்கின்றார் இந்த புலவர். அதாவது யாழினுடைய உறுப்புகளை அதனோடு தொடர்புடைய ஒன்றோடு அழகாக ஒப்புமைப்படுத்துகின்றார் இந்த புலவர். மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருபுறமும் தாழ்ந்து நடுவில் உயர்ந்திருக்கும் பத்தல் என்னும் குடம், அதாவது யாழினுடைய உறுப்புல பத்தல் என்கின்ற ஒரு உறுப்பு, அது எதுபோன்று இருந்ததாம், மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருந்ததாம் பத்தல் என்கின்ற உறுப்பு, யாழினுடைய உறுப்பு. அததான் அழகா சொல்றார் அவரு செய்யுள்ள குலப்பு வழி என்ன, சுவடுபடு பத்தல் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக விளக்கு சுடரின் நிறம் போல, அதாவது விளக்கினுடைய சுடரினுடைய நிறம் போல சிவப்பாக இருக்கும் மூடிய உரை, அதாவது அந்த யாழை போர்த்தப்பட்ட தோல் வந்து செந்நிறத்தில் இருந்ததாக சொல்லுகின்றார். அது அழகாக விளக்கு அழல் உருவின் விசியுரு பச்சை என்று ஒப்புமைப்படுத்துகின்றார். அதாவது மேலும் யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்கின்ற பொழுது பார்த்தவுடன் பிறரால் அறிய முடியாத இளம் கற்பத்தையுடைய சிவந்த நிறத்தை உடையவளின் அழகிய வயிற்றின் நடுவே மெல்லிய மயிரானது தொடர்ந்து விளங்கும் காட்சியைப் போல யாழினுடைய அடிப்பகுதி இருந்ததாக வர்ணிக்கின்றார். வலையில் வாழும் நண்டினுடைய கண்களை கண்டது போன்ற துளையினுடைய வாயை மூடிய ஆணிகள் இருந்ததாகவும், யாழினுடைய வாய்ப்பகுதி 8 நாள் திங்களினுடைய உருவத்தை ஒத்திருந்ததாகவும், பாம்பு தலை தூக்கியது போன்று அதனுடைய தண்டுகள் இருந்ததாகவும், கருநிற பெண்ணின் முன் கையில் அணிந்த வளையல் நெருக்கமாக இருப்பது போன்ற வார்க்கட்டு அவ்வாறு இருந்ததாகவும், நன்கு குத்தப்பட்ட திணை அரிசி போல நரம்பு, அதாவது யாழினுடைய நரம்பு இருந்ததாகவும் இங்கே வர்ணிக்கின்றார். இவை எல்லாவற்றையும் இப்படி யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்துவிட்டு கடைசி அடியில் என்ன சொல்லுகின்றார் முடத்தாம கன்னியார், நன்கு ஒப்பனை செய்யப்பட்ட மணமகள் யாழினுடைய முழு தோற்றத்திற்கு உவமை என்று அழகாக கடைசி அடியில இதை வந்து அழகாக கோடிட்டு காட்டுகின்றார்.
0: ஒரு யாழுக்கு என்னவெல்லாம் வர்ணனை பண்ணிருக்காங்க, கேக்குறதுக்கே அருமையா இருக்கு.
1: அது மட்டும் இல்லைங்க சார், யாழினுடைய வர்ணனை செய்த புலவர் அடுத்ததாக விரலியினுடைய கேசாதிபாத வர்ணனையும் இங்கே சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கருமணல் போன்ற கூந்தல், அதாவது செய்யுள்ள சொல்ற அரல்

0: போல் கூந்தல். அரல் என்பது என்னன்னா, மழை காலங்களில் நீரோடைகளில் நீர் ஓடி நீர் படிந்த பின்பு, நீர் காய்ந்த பின்பு ஓடை மணலின் மேல் கரு நிறத்தில் அழகாக படிந்திருக்கும். அந்த கருமை நிறத்தை போன்ற கூந்தல், அரல் போல் கூந்தல் என்று வர்ணிக்கின்றார். அந்த விரலியினுடைய நெற்றி எப்படி இருக்கின்றதாம், பிறை போல் திருநுதல் அப்படின்னு சொல்றார். அதாவது பிறை என்பது என்னது, நிலவினுடைய வளைந்த உருவத்தை பிறை போல் திருநுதல், அவளுடைய நெற்றினுடைய வளைவுக்கு இங்க பிறையை ஒப்பமைப்படுத்துகின்றார், வர்ணிக்கின்றார். விரலியினுடைய புருவம் எப்படி இருந்ததாம் எனில், கொலை வில் புருவம், வில் போன்ற கூர்மையான புருவம். அவளுடைய கண்ணம் கொழுவிய கண்ணம் என்கின்றார். அவளுடைய கண்கள் குளிர்ச்சி பொருந்திய கண்கள் என்று ஒப்பமை செய்கின்றார். அவளுடைய வாயோ இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களை உடைய வாய் என்று வர்ணனை செய்கின்றார். அதாவது இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களை உடைய வாய் என்கின்றார். முத்துக்களை போன்ற வரிசையான பற்கள் என்று வர்ணிக்கின்றார். இவளுடைய காதுகள் மகர குடைகள் அசைந்தாடும் காதுகள் என்கின்றார். கழுத்தோ நாணத்தால் பிறரை நோக்காது கவிழ்ந்த கழுத்து அப்படின்னு அழகாக வர்ணிக்கின்றார். மூங்கில் போன்ற வளைந்த பருத்த தோள்களை உடையவள் விரலி என்கின்றார். மயிருடைய மெல்லிய கைகளை உடையவள் என்றும், அவளுடைய விரல்கள் காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்கள் என்று வர்ணிக்கின்றார். அவளுடைய விரலினுடைய நகங்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது, கிளியின் அழகு போன்ற வளமான கூரிய நகங்கள் என்கின்றார். அழகிய தனங்கள் நீர்ச்சுழி போல கொப்புள், நுண்ணிய மேகலை அணிந்த இடை, யானையினுடைய துதிக்கை போன்ற தொடை, ஓடி இழைத்த நாயினுடைய நாக்கு போன்றது அவளுடைய நாக்கு என்று, இப்படி ஒட்டுமொத்தமாக விரலியை இப்படி வர்ணனை செய்துவிட்டு கடைசியாக தனது செய்யுள் அடியில் சொல்லுகின்ற பொழுது, மயிலினுடைய சாயலை ஒத்தவளாக இருந்தால் அந்த விரலி என்று விரலியை இப்படி வர்ணிக்கின்றார் இந்த புலவர்.
1: யாழ் விரலியின் கேசாதிபாத வர்ணனை இரண்டுமே அருமையான ஒரு பகுதி, அதில் அதை சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் சிறப்பு பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த நூலினுடைய பாட்புடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். அன்றைக்கு இருந்த அரசர்கள் எல்லோரும் தன்னை நாடி வந்த கலைஞர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிலே கரிகால் பெருவளத்தான் என்ன விதிவிலக்கா என்ன? ஒரு பொருணன் ஒருவன், அதாவது வறுமை நிலையில் இருந்த பொருணன், பொருள்வளம் பெற்று பொருள்வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனை ஆற்றுப்படுத்துவதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனை எப்படி ஆற்றுப்படுத்தினான், தன்னுடைய நிலை முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது பொருள்வளம் பெற்ற பிறகு தன்னுடைய நிலை எப்படி மாறி இருக்கின்றது. ஆகையினால் நீயும் சென்றால் இதுபோல பொருள்வளத்தை பெறலாம், உம்முடைய வறுமையும் தீரும் என்று பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனுக்கு ஆற்றுப்படுத்துகின்றான். இந்த பொருள்வளம் பெற்ற பொருணன் தான் எப்படி சென்றோம், யாரிடத்தில் சென்றோம், யார் தமக்கு பொருள் நல்கியது என்பதை அழகாக புலவர் பொருணனின் வாயிலாக சொல்வது போல அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த பொருணன் கரிகாற்பெருவளத்தானை பார்ப்பதற்காக சென்றானாம். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததெனில், எல்லா கலைஞர்களும் அந்த காலத்தில் வறுமை நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கோ உடுத்திக் கொள்வதற்கோ சரியான ஆடைகள் இல்லை. அவர்கள் நாடோடிகள் போல அலைந்து திரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுயமாக தங்களுக்கென்று ஒரு இருப்பிடம் ஏதும் கிடையாது. எங்கே பொருள் கிடைக்குமோ அங்கு நாடி சென்று தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளும் நிலையில்தான் அக்காலத்தில் கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் திறமை இருந்திருக்கின்றது. யாழ் இசைப்பது, நடிப்பது, நடனமாடுவது, இப்படிப்பட்ட தனிப்பட்ட திறன்களை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அக்காலத்தில் அந்த கலைஞர்கள். அப்படி திறன்மிக்க அந்த கலைஞர்கள் தங்களுடைய உருவம் ஈரும் பேனும் நிறைந்த உருவத்தை உடையவர்களாகவும், கிழிந்த ஆடை, அந்த கிழிந்த ஆடையையே மீண்டும் தைத்து கிழிந்த ஆடை அணிந்தவர்கள், வேர்வை நாற்றத்தை உடையவர்களாகவும் அந்த கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கரிகால் பெருவளத்தானை சென்று சந்திக்கின்றார்கள். அப்படி சந்தித்த பிறகு அவன் பொருள்வளம் நல்குகின்றான். தாங்கள் பொருள் பெற்று வறுமை நீங்குவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தோம் என்பதை புறணன் வாயிலாக இந்த புலவர் சொல்லுவது, இந்த செய்யுளடிகளில் இப்படி சொல்லுகின்றார். ஈரும் பேனும் இருந்து இறைகூடி வேரொடு நனைந்து வேற்று இழை நுழைந்த துன்னல் சிதா அர் துவர நீக்கி நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கணிந்து அறவுரி அன்ன அறுவை நல்கி மழையென மருளும் மகிழ்ச்சை மாடத்து இழை அணி வனப்பின் இன்னகை மகளிர் போக்குயில் பொலங்கலம் நிறைய பல்கால் வாக்குவு தர தர வருத்தம் நீங்கி ஆற உண்டு பேர் அணியற் போக்கி செருக்கொடு நின்ற காலை அப்படின்னு சொல்றார். அதாவது நாங்க அரசனை சந்திப்பதற்காக சென்றோம். நாங்கள் அணிந்திருந்த ஆடைகள் இப்படிப்பட்ட அழுக்கடைந்த ஆடைகளாக இருந்தது. அவனை சந்தித்த உடனேயே உறவினர்களை பார்த்தால் எப்படி ஓடோடி சென்று அவர்களை வாரி அணைத்து அவர்களை மகிழ்விப்போமோ, அதுபோல எங்களை கண்டதும் நெருங்கிய உறவினர்களை கண்டது போல எங்களுடன் வந்து அழகாக விரும்பி அவன் எங்களுடைய அருகாமையில் வரவழைத்து அவன் அமர வைத்தான் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த பொருணன் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்ளுகின்றான். கரிகால் பெருவளத்தான்

0: இப்படி அவர்கள் ஈரும் பேனும் இருந்து அரசாண்ட வேர்வையால் நனைந்த அந்த கந்தல் ஆடையை நீக்கி பூ வேலைப்பாடுகள் அமைந்த பாம்பினுடைய தோலினை ஒத்த மென்மையான ஆடையை அவர்களுக்கு நல்கினானாம். முதலில் ஆடையை உடுத்தி கொள்ள அவர்களுக்கு ஆடையை நல்குகின்றான். அதன் பிறகு அந்த பொருணன் நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த களைப்பில் இருக்கின்றான். ஆகையினால் களைப்பை நீக்குவதற்காக அந்த காலத்தில் விருந்தினர்களுக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு கல் உண்ணக்கூடிய வழக்கம் வந்து ஒரு தவறான வழக்கமாக அன்றைக்கு இல்லை. ஏன்னா விருந்தினர்களுக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் கல் உண்ணுதல் என்பது ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கின்றது. அப்படி இந்த பொருணனுக்கு அந்த அரசனுடைய ஏவல் பணி செய்யக்கூடிய மகளிர் பொன் வட்டில், அதாவது பொற்கிண்ணத்தில் அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா கல்லை ஊற்றி பலமுறை கொடுக்கறாங்க. இவனோ நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த கலைஞன். ஆகையினால் அவர்கள் கொடுக்க கொடுக்க அந்த கல்லை வாங்கி அவன் மீண்டும் மீண்டும் பருகுகின்றான். ஏன்னா அவன் நெடுந்தூரம் வந்த அந்த களைப்பில் இருப்பதினால் அந்த கல் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பானமாக அவனுக்கு தெரிகின்றது. ஆகையினால் அவன் நிறைய நான் கல்லை குடித்தேன் என்று தன்னுடைய அந்த நிலையை அந்த பொருணனுக்கு எடுத்து சொல்வதுதான் இங்க புலவர் வந்து சொல்றார். இப்படி நான் குடித்தேன், என்னுடைய வருத்தம் போகியது, மகிழ்ச்சியாக நான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லுகின்றான். அதன் பிறகு அரசனுடைய அரண்மனையினுடைய ஒரு பக்கத்தில் எனக்கு தங்குவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. என்னுடைய கூட்டத்தோடு நான் என்ன பண்ண, கல்லுண்ட மயக்கத்தில் அங்கே நான் வந்து உறங்கினேன். அதன் பிறகு எந்த ஒரு நடுக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த புறன் வந்து சொல்லுவதாக புலவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு காலை எழுந்த பிறகு அவன் மீண்டும் அந்த கல்லுண்டு இருந்தமையால அவன் மேல ஒரு நறுமணம், அதாவது அங்க நிறைய நறுமண பொருட்களும் இருந்தது, கல்லும் உண்டதனால அவன் மேல ஒரு விதமான நறுமணம் மிக்க வாடை அவன் மீது வீசியது. அவனை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றதாம். ஏன்னா அவன் கல் உண்டதனால அந்த வாசனைக்கு வண்டுகள் எல்லாம் அவன் மீது மொய்க்கின்றதாம். அவன் மருண்டு போறான். இது என்ன கனவோ என்று தன் உள்ளத்துக்குள் நினைக்கின்றான். அதன் பிறகு அவன் தெளிவடைகின்றான். இல்லை இல்லை, இது நனவுதான் என்று அவன் என்ன பண்றான், தெளிவடைகின்றான். அதன் பிறகு அரசனை அணுகுகின்றான். வாயிற்காவலன் விரைவாக அந்த பொருணனை அழைத்து வர அரசன் கட்டளையிடுகின்றான். அரசனை காண்பதற்காக புருணன் செல்லுகின்றான். அந்த புருணர் கூட்டத்தை அழைக்கின்றான். வருக வருக என உறக்க கூறி வரவேற்றான் என்று புலவர் சொல்லுகின்றார். அவங்களுக்கு உணவு கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட உணவு? கரியும் சோறும் நிறைந்த உணவு. அந்த உணவு கொடுக்கும் முறை பற்றி முடத்தாம கன்னியர் அழகாக சொல்றாங்க. அருகம்புல் கட்டுகளை தின்று கொடுத்த செம்மறியாட்டு கிடாயினுடைய வேக வைத்த இறைச்சியினுடைய தொடை கறி நன்கு வெந்ததை உண்ணுங்கள் என பலமுறை அவங்களுக்கு என்ன பண்ணனா, அந்த இறைச்சி உணவை அரசன் வழங்கினானாம். அத செய்யுளடிகள் இப்படி சொல்லுது, காழின் சுட்ட கோழ்வுண் கொழும் குறை அப்படின்னு செய்யுளடிகள் சொல்லுது. அதாவது இன்னைக்கு கூட நாம வந்து உணவகங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இறைச்சியை வந்து ஒரு இரும்பு கம்பியில அதாவது வெப்பப்படுத்துறத நம்ம பார்த்திருப்போம். இந்த முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கின்றது. அதாவது இரும்பு கம்பியில் செருகி கோர்த்து சுட்ட கொழுத்த பெரிய தசை துண்டங்களை அவங்களுக்கு அரசன் விருந்தோம்பல் செய்தான் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட உணவை மீண்டும் மீண்டும் கொடுத்ததனால அவங்க இதை தின்று தின்று திகட்டி போச்சு. இறைச்சியை உண்டதனால் அவர்களுடைய பற்களினுடைய முனை வந்து மழுங்கி போயிற்றான். அதன் பிறகு வேறு பல தின்பண்டங்களையும் அந்த கலைஞர் கூட்டத்திற்கு கரிகாட் சோழன் வந்து வழங்கினான். இப்படி இவனுடைய விருந்தோம்பல் முறை மிக சிறப்பாக இருந்திருக்கின்றது. அது மட்டும் அல்லாது ஒரு அரசன் விருந்தோம்பல் செய்வதற்கு தன்னுடைய பணியாளர்களிடம் சொன்னாலே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் அரசன் பணியாளர்களிடத்தில் சொல்லி விருந்தோம்பல் செய்யவில்லை. அந்த கலைஞர்களோடு உடன் அருகாமையிலிருந்து அவர்களுக்கு அரசன் உணவு அளித்தான் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்பாடுடைய செய்தி பாருங்க. ஒரு அரசன் சாதாரண கலைஞர்களுக்கு அருகாமையிலிருந்து உணவு கொடுத்தான். அவர்களை தின்னுங்கள் தின்னுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், அரசன் அருகாமையிலிருந்து உணவு செய்திருப்பது அந்த காலத்து அரசனுடைய ஒரு பண்பாட்டை எங்கே நமக்கு பாடமாக காட்டுகின்றது இக்காலத்திற்கு.
1: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் பற்றி அருமையா சொன்னீங்க, அவருடைய கொடைச்சிறப்பினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விருந்தோம்பல் செய்தவன் கொடையாக பல பொருட்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அதாவது இந்த கலைஞர்கள் ஒரு நாள் அல்ல பல நாள் அல்ல, இவர்கள் விரும்பும் காலம் வரைக்கும் இங்கேயே உண்டு நீங்கள் மகிழ்

இருந்திருக்கலாம் என்று முன்கூட்டியே அரசன் வந்து சொல்லியிருப்பான். இப்படியே இவர்கள் வந்து பல நாட்கள் இந்த விருந்தோம்பலில் திளைத்து கடைசியாக எப்படி இருந்தாலும் தங்களுடைய இடம் நோக்கி நகர வேண்டும் அல்லவா. சில நாட்கள் இப்படியே கழிந்தன. தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல விரும்பி, அதாவது என்ன பண்றாங்க, அரசன் கிட்ட போயிட்டு ஒரு அன்பு கலந்து அவனோட சொல்றாங்க, அரசே இப்படி நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம் அப்படின்னு விடை பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்று மெதுவாக கூறினார்களாம். அப்போது அரசன் அவர்களை சொல்வதை கேட்டு, விரைவில் எங்களை விட்டு பிரிகின்றீர்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னானா. அதாவது நீங்க இன்னும் பல நாட்களுக்கு இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க உடனடியாக இப்படி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகின்றது என்று அரசன் சொன்னானாம். அது கேட்ட பிறகு அவன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகின்றான். என்னன்னா, பிரிவு ஒன்றுதான் நிரந்தரமானது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அரசன் தேற்றிக்கொண்டு அவர்கள் அரசனை விட்டு செல்லுகின், அதாவது

0: என்று அரசன் சொன்னானாம். அது கேட்ட பிறகு அவன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகின்றான். என்னன்னா, பிரிவு ஒன்றுதான் நிரந்தரமானது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அரசன் தேற்றி கொண்டு அவர்கள் அரசனை விட்டு செல்லுகின்ற, அதாவது தங்களுடைய இல்லம் நோக்கி புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடையாக யானை கன்றுகள், அதாவது யானையினுடைய கன்றுகளுடன் பெண் யானைகளையும் ஆண் யானைகளையும் அவற்றோடு பிற பொருட்களையும் பரிசாக நல்குகின்றான். 4 குதிரைகள் பூட்டிய யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட தேரினையும் அவர்களுக்கு நல்குகின்றான். குதிரை செலுத்துவதற்கு தார்குச்சி என்று ஒன்று சொல்லுவார்கள். அந்த தார்குச்சியினுடைய முனையில் இருக்கக்கூடிய ஆணியை நீக்கிவிட்டு தாறு கலைந்து அப்படின்னு செய்யுளடிகள் குறிப்பிடும். அந்த ஆணியை நீக்கிவிட்டு அந்த தார்குச்சியை கலைஞரிடம் கொடுக்கின்றான். ஏனெனில் இவர்களுக்கு விரைந்து செலுத்த தெரியாது. ஒருவேளை தார்குச்சி வந்து குதிரையின் மேல்பட்டால் அது மிக விரைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகையினால், இவர்கள் பழக்கப்படாதவர்களாகையினால் அந்த தாறு கலைந்த அந்த இரும்பு ஆணியை கலைந்து அந்த குச்சியை வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டும் அல்லாமல் 7 அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் என்ன பண்றான், வழி அனுப்பி வைக்கின்றான். அந்த மரபு இன்றைக்கு கூட நம்முடைய தமிழருடைய மரபிலே இன்றளவும் இருக்குவதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் அன்றைக்கு 2000 முன்பாக ஒரு அரசனே இப்படிப்பட்ட நல்ல பண்பாடுடையவனாக இருந்திருக்கின்றான், இப்படிப்பட்ட ஒரு கொடையாளனாக கரிகாலன் இருந்திருக்கின்றான் என்பதற்கு பொருணராற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள் இதற்கெல்லாம் சான்றுகளாக இன்றளவும் நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.
1: அருமையா சொன்னீங்க நேயர்களே. இன்று நம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பொருணராற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் முனைவர் சா. கண்ணதாசன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கரிகால சோழனின் விருந்தோம்பல் பற்றியும் பார்த்துட்டோம், கொடையை பற்றியும் பார்த்துட்டோம். அதே மாதிரி முற்கால சோழர்களில் தலை சிறந்தவர் கரிகாலன் என்பது எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தான், அது நம்ம சொல்லவே தேவையில்லை. புறநாராற்று படையில் கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து என்ன சொல்லியிருக்கு, அதை பற்றி சொல்கிறாங்க.
1: கரிகால சோழன் புறநாராற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்களிலும் அவனுடைய வெற்றி வீரச்சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றி வேலும் பல தேர்களும் உடையவன் இவனுடைய தந்தையான இளஞ்சேர் சென்னி. அந்த இளஞ்சேர் சென்னியினுடைய மகன்தான் கரிகால சோழன். முருக பெருமானினுடைய கோபம் கொண்டவன் என்று புறநராற்றுப்படி குறிப்பிடுகின்றது. பகைவர் அஞ்சு மலவுக்கு கரிகாற்பெருவளத்தான் இருந்தான். அவனுடைய வலிமையை அறியாமல் போரிட்ட மன்னர்கள் கூட அதன் பிறகு அவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு காத்திருந்தார்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் கரிகாற்பெருவளத்தானினுடைய வலிமை பற்றி அறியாதவர்கள் அவனோடு போரிட்டு புறமுதுகிட்ட பிறகு அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு காத்திருந்தார்களாம் என்று புறநராற்றுப்படை சொல்லுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய வெற்றிக்கும் பகைவர்கள் இவனை பார்த்து அஞ்சுவதற்கும் சில ஒப்பமைகளையும் முடத்தாம கன்னியார் புறநராற்றுப்படையில் சொல்லுகின்றார். அதாவது, காலையில் மெல்ல தோன்றி பின் தன் வெம்மை கதிர்களால் உலகை தன் வயப்படுத்துகின்ற சூரியனை போன்று, பிறந்து தவழ்ந்து தொடங்கிய காலம் முதல் பல நாடுகளை தன்னுடைய வலிமையால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் இந்த கரிகாற்பெருவளத்தான். அதாவது, சூரியன் உதயமாகின்ற பொழுது அதனுடைய கதிர்களினுடைய வெம்மை குறைவாக இருக்கும், இன்றும் நேரம் ஆக ஆக அதனுடைய கதிர்களுடைய வெம்மை தன்மை அதிகமாகும். அதுபோல இவன் பிறந்து தவழ்ந்து வளருகின்ற காலத்திலிருந்து அதன் பிறகு இவன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய, ஒரு வெற்றி வீர சிறப்புடைய ஒரு அரசனாக உருவம் எடுக்கின்றான். பல வெற்றிகளை குவிக்கின்றான். அதற்கும் பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யமனை விட வலிமை உடையது யாளி என்னும் மிருகம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மிருகம் பால் மனம் மாறாத பருவத்திலேயே தன்னுடைய முதல் வேட்டையிலேயே ஆண் யானையே கொன்று விழுத்தும் அளவுக்கு வலிமை உடையதாம் இந்த யாளி என்கின்ற மிருகம். அதுபோல சிறு வயதிலேயே வெண்ணி என்ற ஊரில் பனம்பூ மாலை அணிந்த சேரனும், வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும், இன்னும் வேளிர் மன்னர்களும் ஒரு சேர இவனிடத்தில் போருக்கு வந்து விட்டார்கள். அப்படி போருக்கு வந்த சேரனையும் பாண்டியனையும் வேளிர் மன்னர்களையும் ஒரு சேர வெண்ணி என்ற இடத்திலே அவர்களை போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடுகின்றான். இது கரிகால சோழனுடைய வெற்றி சிறப்பிற்கும் வீரச்சிறப்பிற்கும் இது நற்சான்றாக திகழ்கின்றது.
0: கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து சொன்னீங்க, அருமையா இருந்துச்சு, நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொன்னீங்க. அடுத்து, சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள், இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான். இத்தகைய சோழ நாட்டினோட வளம் கரிகாலனோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு?
1: கரிகாலனுடைய சோழ நாடு சிறப்பாக இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு பாய்வதுதான். அதை பட்டினப்பாலையில் அழகாக கடியலூர் உருத்திரங்கண்ணன் அழகாக சொல்லுவார். சோழ நாடு, இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அந்த பழமொழி சோறுடைத்து என்கின்ற அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தி இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு. சோழ நாடு சோலைவனம் போல பறந்து விரிந்திருப்பதற்கு காரணம் காவிரி பாய்வதினால்தான். அதுதான் கா என்பது சோலை, விரி என்பது விரிந்திருப்பது, சோலை போல விரிந்து

0: திருப்பதினால்தான் காவிரிக்கு காவிரி என்ற பெயர் வந்ததோ என்று அறிஞர்கள் இப்படி விதந்தோதி சொல்வது உண்டு. கரைபுரலும் கடற்கரை சூழ்ந்த பரப்பினை உடையதாக சோழநாடு இருந்திருக்கின்றது. அங்குள்ள ஒவ்வொரு குடியிருப்பிலும் தென்னஞ்சோலையும் நெற்கதிர்களும் இருக்கும். அங்கு கிடைக்கும் உதிரம் கலந்த சோற்றை உண்டது காக்கை. நொச்சி மரத்தினுடைய நிழலிலுள்ள மணலுக்குள் ஆமை முட்டைகள் ஈன்று பொறிக்கும். காக்கை அந்த ஆமை குஞ்சுகளை பின்னர் உண்பதற்காக பாதுகாத்து வைக்குமாம். பலாச்சுளைகளை தின்றுவிட்டு காஞ்சி மரத்தில் மருத மரத்திலும் இருக்கும் மயில்கள் ஆரவாரம் செய்யும். கழனிகளில் உழவர்களினுடைய பாட்டொலி ஒலிக்கும். அடம்பங்கொடி, பகன்றை கொடி, புங்கமரம் ஆகியவற்றையுடைய அந்த சோலையில் மலர் அரும்பிய ஞாழல் மரமும் பிற மரங்களும் கூட்டமாக வளர்ந்து நிற்கும். அங்கு இருக்க பிடிக்காத மயில்கள் இறால் மீன்களை உண்ணும் நாரை கூட்டம் தங்கியிருக்கும் புன்னை மரக் கிளைகளில் தங்க விரும்பும். ஆனால் அலையோசைக்கு பயந்து பனை மரத்தின் மடல்களில் வந்து தங்கும். பின்பு அம்மயில்கள் தென்னை மரமும் வாழை மரமும் காந்தல் மலர்களும் மலர்ந்த சுரைபுன்னையும் கோட்டானும் இருக்கின்ற குடியிருப்புகளை கொண்ட பாக்கத்திற்கு செல்லுமாம். அங்கு வண்டின் பாட்டிற்கு ஏற்ப தோகையை விரித்து ஆடும். பின்பு நிலவின் நிறம் கொண்ட பல மணல் மேடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாம். சோழ நாட்டில் தேனையும் கிழங்கையும் விற்பவர்கள் அதற்கு ஈடாக மீனின் நெய்யும் கல்லையும் வாங்கிச் செல்வார்கள். கரும்பையும் அவலையும் கூறுகட்டி விற்பார்கள். மான் கறியும் கள்ளையும் வாங்கிச் செல்வார்கள். இப்படி சோழ நாட்டினுடைய வளம் பல வகையில் புறநராற்றுப்படையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது.
1: சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி புறநராற்றுப்படையில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படின்றது சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு.

0: திணை மயக்கம் அப்படின்னா என்ன? புறநாராற்றுப்படையில திணை மயக்கம் உள்ளதா?
1: இந்த பத்து பாட்டு நூல்களில் புறநாராற்றுப்படையில் மிகுதியாக திணை மயக்கம் இருக்கு. திணை மயக்கம் என்பது என்னன்னா, நாம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலங்களை வகைப்படுத்தி இருப்போம். ஒவ்வொரு நிலத்திற்கும் கருபொருள் உரிபொருள் என்றெல்லாம் பட்டியல்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு நிலத்திற்குரிய ஒரு கருபொருள் இன்னொரு நிலத்திற்கு விரவி வருவது, குறிப்பாக குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய உணவினை உண்டுவிட்டு மருத நிலத்திற்கு செல்வது, பின்பு நெய்தல் நிலத்திற்கு செல்வது, அல்லது மருத நிலத்து காக்கை நெய்தல் நிலத்திற்கு செல்வது, நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய நாரை மருத நிலத்திற்கு செல்வது. இப்படி ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அல்லது விலங்கு மற்ற நிலங்களிலும் காட்டப்படுவதை தான் நம்ம வந்து திணை மயக்கம், அதாவது விரவி வருவது. ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய கருபொருள் இன்னொரு நிலத்தில் விரவி வருவதை நாம் வந்துட்டு திணை மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் திணை மயக்கமாக முன்கூட்டியே நான் இந்த திணை மயக்கத்தை காவிரியினுடைய வளம் என்ற இடத்திலும் நான் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு சில சான்றுகளை நாம் இங்க சொல்லலாம். குறிஞ்சி நில பண்ணை நெய்தல் நில பரதவர்கள் பாடுவார்களாம். குறிஞ்சி நிலப்பண்ணை குறிஞ்சி நிலத்தில் இருப்பவர்கள் தான் பாடினா, குறிஞ்சி நிலப்பண்ணை நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பரதவர்கள் பாடுவார்கள். நெய்தல் நில மலர்களால் செய்த மாலையை குறிஞ்சி நில குறவர்கள் தங்களுடைய தலையில் சூடிக்கொள்வார்களாம். முல்லை நில காணவர்கள் மருத நில பண் பாடுவார்களாம். மருத நில உழவர்கள் முல்லை கொடி படர்ந்த காட்டு நிலத்தை விரும்பி கொண்டாடுவார்களாம். காட்டு கோழிகள் நெற்கதிர்களை கொத்தி தின்ன, வீட்டு கோழிகள் திணை அரிசியை கவர்ந்து உண்ண, மலைவாழ் மந்திகள் கடிமுகத்திலே முழுக, அக்கடிமுகத்திலே திரியும் நாரைகள் மலையிலே தங்கும். நாரை வந்து எந்த நிலத்திற்கு உரியது? மருத நிலத்தில் இருக்கக்கூடியது. இது போயிட்டு மலையில் திரியுமாம். மலை என்பது குறிஞ்சியும் குறிஞ்சி சார்ந்த இடமும் குறிக்கக்கூடிய அந்த இடத்துல எது போய் திரியுமாம்? இந்த நாரை போய் திரியும் என்றும், இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் நால்வகை நிலத்தையும் குற்றமில்லாமல் ஒரு குடையின் கீழ் ஆண்டவன் அறத்தோடு பொருந்திய தன் ஆட்சித்தரத்தை அனைவரும் அறிய காரணமான செங்கோல் ஆட்சியை உடையவன், வெற்றி வேட்படையை உடையவன் அந்த கரிகால பெருவளத்தான் என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்படி திணை மயக்கம், ஒரு திணைக்குரிய கருபொருள் இன்னொரு திணையில் மயங்கி வருவதையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்கின்ற இந்த நா நிலத்தையும் சேர்ந்த பகுதியை ஆண்டவன் இந்த கரிகால் பெருவளத்தான்.
0: திணை மயக்கம் என்றால் என்ன அப்படின்றது நேயர்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், இலக்கியம் பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு, குறிப்பா சங்க இலக்கிய பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு புது விளக்கமா இருக்கும். புறநாற்று படையில திணை மயக்கம் எப்படி இருக்குன்றதும் சொல்லிட்டீங்க. நம்ம முன்ன பேசும்போது சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு நம்ம பேசணும், அதுல சோழ நாட்டின் வளம் குறித்து பேசணும். இந்த வளத்துக்கு காரணம் காவிரி, நீங்க சொல்லிட்டீங்க. கா என்றால் சோலை, விரி என்றால் பறந்திருப்பது, அதனாலதான் பேர் வந்திருக்குன்னு சொன்னீங்க. அருமையான ஒரு விளக்கம் அது. இத்தகைய காவிரியின் சிறப்புகள் குறித்து புறநாராற்றுப்படை என்ன சொல்லுது?
1: சூரியனுடைய கதிர்களால கஞ்சம் கொள்ளை தீந்து போனாலும், மர கிளைகளை நெருப்பு சுட்டெரித்தாலும், அருவிகள் வற்ற

0: போனாலும், மழையற்று பஞ்சம் வந்தாலும், நற்பண்புகள் இல்லாது போனாலும் தான் மற்றும் வற்றாதாய் விளங்குவது காவிரி ஆறு. இது நரை கொடியும் நரந்தம் புள்ளையும் அகிலையும் சந்தனத்தையும் தன் கரைகள் எங்கும் ஒதுக்கி கொண்டே செல்லும். நுரைத்து ஆரவாரமிடும் அக்காவிரி வெள்ளம் குளத்திலும் கோட்டகத்திலும் புகுந்தோறும் நீராடும் மகளிர் வேகமாக குதித்து மூழ்கி விளையாடுவார்கள். குனிந்து அறுத்த நெற்கதிர்களை மலை போல அடுக்குவார்களாம். நாள்தோறும் குவித்த போரில் புலிகடாவை நடக்க விட்டு உதிர்ந்த நெல்மணிகளை குதிர்களில் கொட்டி வைப்பார்களாம். இப்படி கொட்டி நிரம்ப இடமில்லை என்பதால நெல்மணிகள் சிதறி கிடக்குமாம். அதற்கு காரணமான செந்நெல் விளைகின்ற வரப்பையுடைய மருத நிலம் இது. ஒருவேளி நிலமானது ஓராயிரம் கலம் என்னும் அளவில் விளைச்சலை தருவதற்கு காவிரியாறுதான் காரணம் என்று புறநராற்றுப்படை பதிவு செய்கின்றது. இந்த காவிரியாறு பாதுகாக்கும் சோழ நாட்டிற்கு உரிமையுடையவன் இந்த கரிகால சோழன். அத்தகைய வளமான நாட்டையாலும் வல்லல் கரிகால சோழனிடம் சென்று பரிசு பெற்று உங்கள் வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்று பரிசில் பெற்ற பொருணன் பரிசில் பெறாத வறிய பொருணனை ஆற்றுப்படுத்துகின்றான் இந்த புறநராற்றுப்படையில்.
1: காவிரியின் சிறப்புகள், அது புறநராற்றுப்படையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் அருமையா சொன்னீங்க. இன்னும் புறநராற்றுப்படையில அரிய செய்திகள் ஏதாவது இருக்கா?
0: கரிகால சோழனுடைய கோட்டை மதில் எப்பொழுதும் வந்து அவனுடைய வாயிலில் இசை கருவிகள் எப்பொழுதும் முழங்கியபடி இருந்தனவாம். வாயில் காப்பாளர்கள் அறிவிக்காமலே எந்த விதமான அனுமதி இல்லாமல் கோட்டைக்குள் கலைஞர்கள் செல்வதற்கான அனுமதி இருந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த மாதிரிலாம் நாம செல்ல முடியாது என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன், கரிகால அரசன் பரிசில் பெற வரும் பாணர்களை 7 அடி முன் சென்று வரவேற்பதும் பரிசு பெற்று விடைபெறுகின்ற பொழுது 7 அடி பின் சென்று வழி அனுப்பி வைப்பதும் ஒரு நல்ல பண்பாக கருதப்படுகின்றது. இலக்கியம் எதற்காக? ஏதோ இலக்கியத்தை படித்தோம் சுவைத்தோம் என்று இல்லாமல் இலக்கியம் நமக்கு பல பண்பாட்டையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றது. அதிலே குறிப்பாக சங்க இலக்கியங்கள் அன்றைய கால வாழ்வியலை இன்றைய காலத்திலும் இப்படி வாழலாம், அன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றைக்கும் அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் பின்பற்றலாம் என்பதற்கு இது ஒரு நற்சான்று. ஏனெனில் ஒரு அரசனே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றான் எனில் சாதாரண மானுடர்கள் இந்த பண்பாட்டை பின்பற்றுவதில் என்ன தவறு இருக்கின்றது? ஆனால் இப்படிப்பட்ட பண்பாடுகள் சமீப காலங்களில் தற்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மறைந்து போன பண்பாடுகளாக தெரிகின்றது. ஆனாலும் முற்றிலுமாக மறைந்து போயிற்று என்று சொல்ல முடியாது. சில பேரிடம் வேணால் இப்படிப்பட்ட பண்பாடு இல்லாமல் போகலாம். இன்றைக்கும் நம்முடைய உறவினர்கள் வருகின்ற பொழுது அவர்களை முன் சென்று வரவேற்கின்றோம். அவர்கள் அவருடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களை நாம் வழி அனுப்பி வைக்கக்கூடிய பண்பாட்டு மரபு அன்றைக்கு சங்க காலத்திலிருந்து வந்திருக்கின்றது. இன்றளவும் அது தொண்டு தொட்டு அந்த பண்பாட்டு மரபு நம்முடைய தமிழரிடையே இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது.
1: அருமையா சொன்னீங்க முனைவர் சா கண்ணதாசன் அவர்களே. கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்தில் சங்க இலக்கியத்தில் உள்ள 8 தொகை 10 பாட்டு நூல்கள், அதுல 10 பாட்டில் உள்ள புறநராற்றுப்படையை பத்தி நம்ம வந்து கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு சிறு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன். ஏன்னா மொத்த பாட்டையும் நம்மளால இங்க பேச முடியாது. இருந்தாலும் நேயர்களுக்கு இது வந்து கேட்கறதுக்கு அவர் சிறப்பாக இருந்திருக்கும். நீங்களும் உங்களுடைய அயராத பணிகள்ல இருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இன்று நமது இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநராற்றுப்படையில் பன்முகத்திறம் பங்கேற்றவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
7: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
8: வாங்கிட்டீங்க.

0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல், சுதா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், வழக்கறிஞர் சரளா அவர்கள் வழங்கும் சட்டம் நமக்காக ஆலோசனைகள், கதை அரங்கம் வழங்குபவர் ஹரிணி அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்து செய்பாடற் பயிற்சி. கன்னட மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசை பி ஆர் கீதா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும் தினம்தோறும் மாலை 6:10. 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு துறைகானம், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ லட்சுமணன் அவர்கள், இரவு 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து
7: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
8: இப்போ குழியிலே டைரெக்டாக நடத்து இல்லை இந்த கட்டிங்கில், இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, அந்த பித்து விற்கிதுங்களா தேங்காய் கோக்கனட், அதை மூட்டை கணக்கு வாங்கிட்டு வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். கவர் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு கவருக்கு 3 கட்டை சொருவிடுவோம். அந்த முளைச்சி 6 அடியெல்லாம் கூட வரல, ஒரு 2 அங்கெல்லாம் வந்துட்டா கூட கோவசடி தான், எல்லா கட்டையும் முளைச்சிச்சா நம்ம தீங்கி வச்சிடலாம்.
9: தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி குறித்து செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவர்களின் அனுபவங்கள்.
7: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: இரவு 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுட, 9:30 அரங்கிசை நிகழ்ச்சிகள். தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இரவு 9:30. 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
10: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today to dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary healthcare across key specialties.

இதுவரை சங்கீத சாரலில் சுதா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம்,

0: MBTS வரதாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் பகல் 1:10. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா

0: உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும், 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ்

0: வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேறு ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 9ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று தொடங்கி இம்மாதம் 9ஆம் தேதி வரை இதே வேகத்தில் கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மாலத்தீவுகள், கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பொன்பரப்பியான் இயற்றிய பாடல், என் எஸ் தியாகராஜன் இசையமைப்பில் பாடியவர் டி எல் தியாகராஜன்.

மெல்லிசை பாடல்களில் அடுத்து கே ராதிகா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் மேரி ராஜேஸ்வரி, இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 1:15, ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் PM சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து. PM சேது என்பது 60,000 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் உள்ள 1,000 அரசு ITIக்களை மேம்படுத்தும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இத்திட்டம் தொழில் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நவீன பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் 200 முக்கிய ITIகள் ஹப் என்ற முறையில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டு அவை 800 பிற ITIகளுடன் ஸ்போக் என்ற முறையில் இணைக்கப்படும். இது ஒரு பல்கலைக்கழகத்துடன் பல கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு முறைதான். தனியார் நிறுவனங்களின் நேரடி முதலீடு மற்றும் வழிகாட்டுதலுடன் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும். டிஜிட்டல் வகுப்பறைகள், மேம்பட்ட ஆய்வகங்கள் மற்றும் திறன்

0: சார்ந்த சர்வதேச பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் முக்கியமான இரண்டாவது அங்கத்தின் கீழ் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 முதன்மை தேசிய நிறுவனங்களில் சென்னையில் உள்ள நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அதாவது NSTI நிறுவனமும் ஒன்றாகும். சென்னை NSTI வளாகம் சர்வதேச கூட்டாண்மையுடன் குளோபல் பார்ட்னர்ஷிப்புடன் கூடிய அதிநவீன தேசிய சிறப்பு மையமாக அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ITI பயிற்றுவிப்பாளர்களுக்கு மேம்பட்ட மற்றும் புதிய தொழில்நுட்ப காலத்திற்கு ஏற்ற உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த நிதி செலவான 60,000 கோடியில் மத்திய அரசு 50%, மாநில அரசு 33.3% மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முன்னணி தொழில் நிறுவனங்கள் 16.7% நிதியையும் வழங்குகின்றன. ஒவ்வொரு முக்கிய மையத்திற்கும் அதாவது ஹப் ITIகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 81 கோடி ரூபாய் வரையிலும் அதனுடன் இணைக்கப்படும் கிளைகளுக்கு அதாவது ஸ்போக் ITIகளுக்கு தலா 40 கோடி ரூபாய் வரையிலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கிற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவை இணைந்து கடன் உதவி வழங்குகின்றன. இத்திட்டத்தால் ITIக்கள் இனி அரசுக்கு சொந்தமான தொழில்துறையால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களாக மாறும், அதாவது கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி மேனேஜ் என்ற முறையில் மாறும். ஒவ்வொரு ITI கிளஸ்டரையும் திறம்பட நிர்வகிக்க மாநில அரசு மற்றும் முன்னணி தனியார் நிறுவனங்கள் இணைந்து சிறப்பு நோக்கு வாகன அமைப்பு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை உருவாக்குகின்றன. மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் தலைமையில் இத்திட்டத்தை கண்காணிக்க பிரத்யேக மாநில வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது ஸ்டேட் ஸ்டீரிங் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை படிப்புகள் அதாவது நியூ ஏஜ் ட்ரேட்ஸ் ஊக்குவிக்கப்படும். மாநிலத்தின் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உற்பத்தி துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தலைமுறை படிப்புகள் வழிகாட்டும். இதில் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பங்கள் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக் வாகனங்கள் EV மெயின்டெனன்ஸ் அண்ட் அசம்பிளி, ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் அதாவது AI மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகியவை நியூ ஏஜ் ட்ரேட்ஸ் புதிய தலைமுறை படிப்புகள் என்று அறியப்படுகின்றன. இத்திட்டத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வாறாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, கிண்டி, காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தின் முன்னணி உற்பத்தி துறைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக தொழில் நிறுவனங்களின் நேரடி பங்கேற்பு ஊக்குவிக்கப்படுகிறது, ஆங்கர் இண்டஸ்ட்ரி என்று இது அறியப்படும். தொழில்துறை சார்ந்த புதிய படிப்புகள், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் மற்றும் சேர்க்கை குறித்த கூடுதல் விவரங்களை அறிய தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்பர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs, PM சேது அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today to dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary health care across key specialities. The Prime Minister will also inaugurate several important initiatives of the Government of Gujarat, including modern power distribution upgrades, advanced effluent disposal and treatment infrastructure at Dahej Petroleum. In the evening, Prime Minister Modi will travel to Daman and lay the foundation stone of development projects worth around 2,970 crore rupees. The Reserve Bank of India has kept interest rates unchanged for the second time in a row in the current financial year. Announcing the second bi-monthly monetary policy for the current fiscal, RBI Governor Sanjay Malhotra today said the Monetary Policy Committee has unanimously decided to retain short-term lending rate or repo rate at 5.25% with a neutral stance.

ஒரு சொல்லாகும். பொதுவாக ஆழம் என்பது உலகம், பிரபஞ்சம் அல்லது அகிலம் என்று பொருள்படும். இது தவிர தமிழின் பிற சூழல்களில் விஷம், அதாவது நஞ்சு, கலப்பை, நீர், கடல், ஆகாயம், மலர், கருமை மற்றும் படிகாரம் போன்ற பொருள்களிலும் ஆழம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது, பொருளை தருகிறது. தமிழ்நாட்டில் ஆலம்பட்டி என்ற பெயரில் சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஊர் பெயர்கள் இருக்கின்றன. ஆலமரம் என்பதின் அடிப்படையில் ஆலம் என்ற சொல் பெயரின் முன்னொட்டாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பொதுவாக ஊர் பெயர்களை நாம் சொல்லும் பொழுது எங்கேயாவது அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, சான்று இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அகராதிக்கு முன்பு தோன்றிய நிகண்டுகளில் நிறைய சான்றுகள் கிடைக்கின்றன. அதாவது பூவும் நீரும் ஒரு மரப்பெயரும் ஆழ்கடல் விடமும் ஆழமாகும் அப்படின்னா நஞ்சு ஆழம், ஆழம் என்பது நஞ்சை குறிக்கிறது என்ற சொல்லும் வருகிறது. அதே போல் ஆழம் என்பது நீர் என்ற பொருளில் குறிப்பதாகவும் பயன்படுகிறது. சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை மாவட்டங்களில் ஆலம்பட்டி என்ற ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. கோயம்புத்தூர் அருகில் ஆலந்துறை என்ற பெயரில் ஊர் இருக்கிறது. சென்னை, கடலூர் மாவட்டங்களில் ஆலப்பாக்கம் என்ற ஊர் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி என்ற ஊர் பெயர் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் புலவர் பெயராக ஆலங்குடி வங்கனார் என்ற பெயரை அறியும் பொழுது அந்த வங்கனார் பிறந்த ஊர் ஆலங்குடி என்பதை நம்மளுக்கு சுட்டுகிறது. அப்படிதான் அவருடைய பிறந்த ஊரின் அடிப்படையில் அவருடைய பெயராக ஆலங்குடி வங்கனாரை நாம் அறிகிறோம். சென்னையிலேயும் ஆலந்தூர், ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்கிறோம், ஆலந்தூர் மாநகர தொடரி நிலையம் இருப்பதையும் நாம் அறிய புரிகிறது. சேலம் மாவட்டத்தில் ஆலவாய்ப்பட்டி என்ற ஊர் பெயர் இருக்கிறது. தஞ்சாவூரிலும் ஆலங்காடு என்ற ஊர் பெயர் இருக்கிறது. இது பொதுவாக ஆலம் என்ற முன்னொட்டுடன் இணைந்த ஊர் பெயராக சொல்லியிருந்தாலும் பின்னொட்டாக இருக்கும் ஊர், குடி, பட்டி, காடு, குளம், துறை, பொழில் இப்படி பின்னொட்டுடன் இணைந்த ஊர் பெயரில்தான் சூழலுக்கேற்று நாம் பொருளை பொருத்தி பார்க்க முடியும். அதாவது ஆல் அல்லது ஆலம் என்னும் சொல்லுக்கு தண்ணீர் என்னும் பொருளும் உண்டு. சில சமயங்களில் மேகத்திலிருந்து நீர்த்துளிகள், அதாவது மலை வந்து கட்டி கட்டியாக விழுந்தால் ஆலங்கட்டி மலை என்று வழக்கில் சொல்லுவோம். அந்த இடத்துல ஆலம் என்பது நீரை குறிப்பது, நீர்க்கட்டி மலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் நாம் ஆலங்கட்டி மலை என்று சொல்கிறோம். ஆலந்தூர் இல்ல ஆலங்குடி, ஆலங்குளம் என்பதெல்லாம் நீரின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் பார்க்கிறோம். அதாவது நீர் என்னும் சொல்லிலிருந்து இடப்பெயர்கள் பல இருக்கின்றன. அப்படிதான் ஆலந்துறை, நீர்த்துறையை படித்துறையை துறைன்னு சொல்லுவோம். அப்படி நீர்த்துறை என்பதுதான் ஆலந்துறை. ஆலம்பட்டி, ஆலம்பாக்கம் என்னும் ஊர்கள் திருச்சி மாவட்டத்திலும் இருக்கின்றன நீர் என்ற சொல்லின் பொருளில். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குளம், ஆலங்கிணறு என்னும் ஊர் பெயரும், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குளம் என்னும் ஊர் பெயரும் நீர் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயராகும். அதாவது குளம், கிணறு என்பது நீர்நிலைகளின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் அறியலாம். நீருடன் தொடர்புடைய ஊர் பெயர்கள் இருந்தாலும் கூட ஆலந்தாங்கல் என்பது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். இந்த ஊருக்கு ஏன் ஆலந்தாங்கல்னு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தாங்கல் என்றால் நீர்நிலை என்று பொருள். அந்த தாங்கல் என்ற பெயரிலேயே ஊர் பெயர்களும் நிறைய இருக்கின்றன. அதாவது நீர்நிலைகள் இருக்கும் ஊர் என்பதை சுற்றுவதின் அடிப்படையில் இங்க ஆலந்தாங்கல் என்பது, ஆலம் என்றால் நீர், தாங்கல் என்றால் சிறு ஏரி, அதனால நீருள்ள சிறு ஏரி, நீர் நிறைந்த சிறு ஏரி எப்படியாகவேனால் நாம் கருத்தில் கொள்ளலாம். அப்படியாக அமைந்த ஊர்தான் ஆலந்தாங்கல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஆலாடு, ஆலம்பாறை, ஆலஞ்சேரி என்னும் ஊர்களும், ராமநாதபுரத்தில் உள்ள ஆலடி நத்தம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆலம்பாடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆலம்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆலவேலி, இவையெல்லாம் நீருடன் தொடர்புடைய பெயர்களாக அறிய முடிகிறது. அதே போல ஆலம்பொழில் என்ற ஊர் பெயரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அப்போ பொழில் என்றால் சோலை அப்படின்னு சொல்கிறோம். சோலை என்றாலும் இது வந்து காட்டின் அடிப்படையில், ஆலமரம் அப்படின்னா ஆலமரம் நிறைந்த சோலை அப்படின்ற மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆலம்புலியை நாம் பார்க்கிறோம். ஆலங்காடு அப்படின்றதும் ஆலமரத்தின் அடிப்படையில் இந்த ஊர் பெயர் அமைந்திருக்கிறதையும் நாம் அறியலாம். அதுபோல நீர் சூழ்ந்த இடத்தில் இருந்த மதுரையின் பழைய பெயர் ஆலவாய் என்பது. இப்படியாக தமிழ்நாட்டில் காடு, பொழில், சோலை என்ற அடிப்படையிலையும் நீர் அடிப்படையிலையும் ஊர் பெயர்களை பல்வேறு மாவட்டங்கள் நிறைந்து இருக்கின்றன. அதில் ஒரு

ஊர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவாலங்காடு. இந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, திரு ஆலம் காடு என்பதுதான் திரு ஆலங்காடு என்று சொல்லப்பட்டு, அதற்கு பிறகு திருவாலங்காடு என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். இது ஒரு புகழ்பெற்ற சிவத்தலமாகும். இது முற்காலத்தில், இப்ப இல்லைன்னா கூட, முன்பு ஒரு காலத்தில் இது ஒரு அடர்ந்த ஆலமரக்காடாக இருந்ததனால் இது வந்து காடு இணைந்து திரு என்ற அடைமொழியோடு, திரு என்பது இது வந்து புகழ்பெற்ற சிவத்தலம் என்பதனாலும், காரைக்கால் அம்மையார் இங்கே பதிகம் பாடிய ஊர் என்பதனாலையும் திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருவாலங்காடு என்று பெயர் பெற்றதை நாம் அறிகிறோம். இது வடமொழியில் வடாரண்யம் என்று சொல்லப்படுகிறது. வடம் என்றால் ஆலமரம், ஆரண்யம் என்றால் காடு. இப்படிதான் வடாரண்யம் என்று திருவாலங்காட்டுக்கு பழைய பெயராக, அதாவது வடமொழி பெயராக சொல்லப்படுகிறது. இது வந்து காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் நடனத்தைக் கண்டு மகிழ்ந்த இடமாகவும், தேவார பாடல் பெற்ற இடமாகவும் இது குறிப்பிடத்தக்கது. ஆலம்பேரி என்ற ஒரு ஊர் பேரும் இருக்கிறது. அதாவது சங்க இலக்கிய நற்றிணை பாடல் புலவர் ஆலம்பேரி சாத்தனார் என்றே இருக்கிறார். இந்த ஆலம்பேரி எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. பேரி என்றால் பெரிய ஏரி என்று பொருள். பேரேரி என்பதுதான் சிதைந்து பேரி என்று சொல்லப்படுகிறது. பெரிய ஏரியை கொண்ட ஊர் அல்லது ஆல மரங்கள் நிறைந்த பெரிய ஏரியை உடைய ஊர் என்பதனால் ஆலம் பேரேரி என்பதுதான் ஆலம்பேரி என்று சொல்லப்படுகிறது. ஆலங்கானம் என்ற ஒரு ஊர் பெயரு இருக்கிறது. அந்த ஆலங்கானம் என்பது சங்க இலக்கியத்தில் போருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் பெயராக இருந்திருக்கிறது. அதாவது தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், சங்ககால பாண்டிய மன்னன், தலையாலங்கானம் என்னும் ஊரில் நடைபெற்ற போரில் 7 மன்னர்களை ஒரு சேர எதிர்த்து போர் புரிந்து வென்றவன் இம்மன்னன் என்பதனால் அவனுடைய போர் சிறப்பை போற்றி பேசும் விதத்தில் ஆலங்கானம் என்ற ஊர்தான் தலையாலங்கானம் என்ற ஒரு பெயரோடு விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது காணம் என்றால் காடு, ஆலமரங்கள் நிறைந்த காடு என்ற பொருளில் இது ஆலங்கானம். தலை என்ற அடையுடன் சேர்த்து இது தலையாலங்கானம் என்று வழங்கப்பெறுவதை நாம் அறியலாம். அதாவது தலையாலங்கானம், செரு என்றால் வெற்றி, வென்ற இடம். அதனால தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். தமிழ் மயங்கிய தலையாலங்கானம் என்று தமிழகத்து வீரம் முழுவதுமே இந்த போர்க்களத்தில் இருந்தது என்கிறார் புலவர் குடப்புலவியனார். அதனால ஆலங்கானம் என்றால் ஆலமரங்கள் நிறைந்த காடு என்ற பொருளில் இந்த திருவாலங்காடு இன்றைக்கு தலையாலங்காடு என்றே அழைக்கப்பெறுகிறதை பார்க்கிறோம். இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் இருக்கிறது. அதனால இது ஆலங்காட்டுக்கு முதன்மையான ஊர், முக்கியம் பெற்ற ஊர் என்பதை நாம் அறிய கிடைக்கிறது.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: சீர்சனத்தி. ஆறாவது மகளுக்கான சீர்வரிசை சாமானில் தன் பெயர் பதிக்கவில்லை பாசக்கார தந்தை. காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு எல்லாம் அம்மாவின் முகசாடையில் அமைந்து விடுகிறது. அண்டா, இட்லி குண்டா, பித்தளை குவளை, தண்ணீர் குடம், சில்வர் தவளை, அன்னக்கரண்டி, குளிக்கரண்டி, ஒவ்வொன்றிலும் லட்சுமி, பார்வதி, மாலதி, மல்லிகா, விமலா, முருகேசு, நடராசன், சித்ரா, ராசாத்தி. போதும் பொண்ணுக்கு வைத்திருந்த சீர்வரிசை பாத்திரத்தில் இத்தனை பெயரும் பச்சை குத்திக் கொண்டிருக்கிறது. இனி அவள் புகுந்த வீட்டில் காப்பி பருகும் டம்ளரில் பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா பெயர் உதட்டோரம் முத்தம் தரும். மல்லிகா யாராக இருக்கும் என்ற யோசனையிலேயே தண்ணீர் குடம் தூக்கிச் செல்வாள் என்றெல்லாம் தோன்றவில்லை. நல்ல வேளையாக கட்டில் மெத்தை தலையணையில் யார் பெயரும் இல்லை. அது கந்துவட்டிக்காரன் கடை. ரசீது நோட்டில் குடிபெயர்ந்தது தர்மராஜன், ஆட்டோ டிரைவர். இது கவிதை. திருமண ஏற்பாடு தொடங்கியதுமே ஏழையோ பணக்காரரோ பெண்ணுக்கான சீர்வரிசை சாமான்கள் வாங்கத் தொடங்கிவிடுவார்கள். அப்படியான பாசமிகு தந்தையின் சிரமங்களை சொல்லும் கவிதையே இது. பாத்திரங்களில் பெயர் பதிப்பது இப்போது நடைமுறையில் இருக்கும் ஒன்று, ஆனால் அது பணக்காரர்களுக்கே சாத்தியம். ஏழை எளியவர்கள் அதுபோல் சீர்வரிசை சாமான்கள் வருவதை வைத்துக் கொடுப்பதே இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைக்கு ஒத்ததாக இருக்கிறது. இது போதும் பொண்ணுக்கு தந்தை அளித்த சீர் சாமானில் அன்பளிப்பு என்ற அடையாளத்துடன் பல பெயர்கள் சாமான்களில் இருப்பதாகவும், அதற்காக அந்த பெண்ணோ பெற்றோரோ கவலை கொள்ளும் மனநிலையில் இல்லை என்றும், கட்டில் மெத்தை தலையணை அது மட்டுமாவது தந்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கந்துவட்டிக்காரனிடம் வட்டிக்கு வாங்கியதால் தந்தை தர்மராஜன் பெயர் சேட்டுக்கடை ரசீது நோட்டில் பதிவாகியுள்ளதாக சீர்ஸ்தனத்தி குறித்த இந்த கவிதை போதும் பொண்ணுக்கு வைத்திருந்த சீர்வரிசை பாத்திரத்தில் இத்தனை பெயரும் பச்சை குத்திக் கொண்டிருக்கிறது என்றதாக உள்ளது. கவிதையின் சாராம்சம் இதுவே.

0: சட்டம் நமக்காக பகுதியில் வழக்கறிஞர் சரளா அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: இந்த போஸ்ட் ஆக்ட் படி ஒரு பெண்ணை பிசிக்கல் டச் பண்ணாதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. தொட முயற்சி பண்ணாலோ அல்லது அந்த பெண் விரும்பத்தகாத செயல்களை செஞ்சாலும் இல்லை சைகை மூலமாக வெளிப்படுத்தினாலும் அந்த பெண்ணிடம் ஆபாச படங்களை காண்பித்தாலும் அந்த பெண் விரும்பத்தகாத செயல்களை செய்ய வற்புறுத்தினாலும் பெண்ணிடம் வரவேற்கத்தகாத பாலியல் ரீதியான உடல் அசைவுகளை வெளிப்படுத்தினாலும் பாலியல் உணர்வை தூண்டும் விதமாக பேசுறதும் அந்த பொண்ணு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாலே இந்த சட்டத்துக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் செல்ஃபோனில் ஃபோட்டோஸ் அனுப்புறது, பெண்களுக்கு வந்து ஆபாச வீடியோஸ் அனுப்புறது, அதுவும் இந்த போஸ்ட் ஆக்ட் கீழே தண்டனைக்குரிய சட்டமாக கருதப்படுது. ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ வேலை செய்கிற பெண்கள், அந்த நிறுவனத்தோட முதலாளியோ அல்லது ஹையர் ஆஃபீஸரோ உனக்கு ப்ரமோஷன் வேணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறது இல்லைனா பிளாக்மெயில் பண்ணுறது, இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஒருத்தவங்களை தொட்டாதான் போஸ்ட் ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு இல்லை, ஒரு பெண் அவங்க வேலை செய்கிற இடத்துல அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆண் நடந்துக்கிட்டாலே அது உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழே வந்துடும். இப்போ எழுத படிக்க தெரியாதவங்க அப்படி இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட் எழுதுகிற மனநிலைமையில் இல்லாதவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீகல் லாயர் மூலமாகவும் அவங்க சொல்ல நினைக்கிறத எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த கம்ப்ளைண்ட்டை வித்இன் 90 டேஸில் இந்த ICC குழுக்கிட்ட கொடுக்கலாம். இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலாக பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா குற்றம் செஞ்சவங்களை இந்த குழுவில் இருக்கிறவங்க கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ICC குழுவில் இருக்கிற 5 பேரில் 4 பேரும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, அந்த புகார் அளித்த பெண்ணும் அந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறாங்க, அந்த புகார் அளிக்க காரணமாக இருந்த குற்றவாளியும் அந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறாங்க. அதனால தான் அந்த கமிட்டியில் இருக்க 5 பேரில் ஒரு ஆள் மட்டும்

எக்ஸ்டர்னல் பர்சனாக இருக்கணும், அதுவும் அவங்க ஒரு லாயராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சட்டப்படி இந்த கமிட்டியில் அளிக்கப்படுற புகாருக்கு தகுந்த நடவடிக்கையும் தீர்வும் எடுக்க முடியும். ஏன்னா கமிட்டி மெம்பரில் இருக்கிற 4 பேரும் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க. அதே நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் மேலே வர கம்ப்ளைண்ட்டை விசாரித்து நடவடிக்கை எடுக்க ரொம்ப தயங்குவாங்க, அல்லது தாமதமும் ஏற்படலாம். இந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த பொண்ணும் அதே நிறுவனத்தில் தான் பணிபுரியறாங்க. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய கொஞ்சம் தயக்கம் ஏற்படலாம். அப்போ அந்த நிறுவனத்தோட முதலாளி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பணியிட மாற்றமோ அல்லது 3 மாதங்கள் வரை முழு சம்பளமோ இல்லை அரை சம்பளத்துடன் கூடிய விடுப்பும் தரலாம். இந்த பெண் அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வரதுக்கு இது ஏதுவாக இருக்கும். அந்த நிறுவனத்தோட முதலாளி தனிப்பட்ட முறையில் அந்த குற்றம் செஞ்ச நபரை பணியிடை நீக்கமோ அல்லது பணி நீக்கமோ கூட செய்யலாம். இது இல்லாமல் இந்த குற்றம் செஞ்ச நபருக்கு இந்த கமிட்டி மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த பெண் கொடுத்த புகாரை விசாரித்து அப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தலை அந்த பெண் உண்மையிலேயே அனுபவிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து விசாரித்ததை ஒரு பரிந்துரை கடிதமாக எழுதி காவல் நிலையத்தில் கொடுத்துருவாங்க. இந்த குழு மூலமாக கொடுத்த பரிந்துரை புகார் கடிதத்தை 60 நாட்களுக்குள்ள காவல்துறை வந்து செயல்படுத்தணும். அதாவது 60 நாளுக்குள்ள விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். 10 பெண்களுக்கு கம்மியாக இருக்கிற லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் ஹரிணி அவர்கள்.
1: வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா பல வீரர்களுடைய கதைய கேட்டிருப்போம். ஆனா இப்போ நாம கேட்க போற கதை ஒரு சாதாரண பையனை பத்தி தான். அவன் பேரு சோமு. ஒரே வித்தியாசம் என்னன்னா அவன் புல்லுக்கு பதிலா ஒரு எலிய வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரான். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க.

அவர்களுடைய கதையை கேட்டிருப்போம். ஆனா இப்போ நாம கேட்க போற கதை ஒரு சாதாரண பையனை பத்தி தான். அவன் பேரு சோமு. ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவன் புல்லுக்கு பதிலா ஒரு எலிய வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரான். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதை அரங்கத்துக்குள்ள போவோம். சோமுவோட அப்பா ஒரு பெரிய வணிகர். திடீர்னு ஒரு நாள் துரதிருஷ்டவசமா அவரு இறந்து போயிடுறாரு. அப்போ அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு அவரோட சொந்தக்காரங்க சோமுவையும் அவன் அம்மாவையும் ஏமாத்திடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம அவங்க வெளியேறி வேற ஊருக்கு போறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில வருஷங்கள் ஆகுது. சோமுவுக்கு 16 வயசாகுது. அவன் அம்மா அவனை கூப்பிட்டு, இங்க பக்கத்துல பணக்கார வணிகர் ஒருத்தர் இருக்காருப்பா, அவரு உன்ன மாதிரி இளைஞர்களுக்கு பணம் கொடுத்து வணிகம் செய்ய உதவுவாரு, அவர்கிட்ட போய் பணம் வாங்கி ஒரு நல்ல தொழில் ஆரம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சோமுவும் அந்த வணிகர் வீட்டுக்கு போறான். அந்த சமயம் பார்த்து அங்க இருந்த வணிகர் தான் கிட்ட முன்னாடி கடன் வாங்கின ஒருத்தனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். உனக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்தேன், அதை வச்சு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஆளுனா அதோ அங்க கிடக்கு பாரு, அந்த செத்த எலிய வச்சு கூட வியாபாரம் பண்ணி முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் அந்த அரையோரத்துல இருந்த அந்த செத்த எலிய பார்த்து சோமுவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. உற்சாகமா எந்திரிச்சு அந்த செத்த எலிய கையில எடுத்துட்டு அந்த வணிகர் முன்னாடி வரான். ஐயா, என் பேரு சோமு. நீங்க சொன்ன மாதிரியே இந்த இறந்த எலிய வச்சு நான் பணம் பண்ணி உங்க உதவிக்கு நிச்சயம் கைமாறு செஞ்சிடுறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொல்றான். இத கேட்ட வணிகருக்கு வியப்பும் சிரிப்பும் தாங்கல. என்னப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னதை இப்படி ஒரு யோசனையா என்கிட்டயே சொல்றியே அப்படின்னு சிரிச்சாரு. ஆனாலும் உறுதியோட சோமு அந்த இறந்த எலியை எடுத்துட்டு வெளியே போறான். அந்த செத்துப்போன எலிய வச்சு இந்த பையன் என்னதான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் வெளியே வீதியில நடந்து போறப்போ வேற ஒரு பெரியவரு சோமுவ பாக்குறாரு. அவரை பார்த்தா ரொம்ப பதட்டமா அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சோமு அந்த பெரியவர்கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, என் பூனைக்கு சாப்பாடு தேடிட்டு இருக்கேன்பா, பாவம் அது ரொம்ப களைச்சு போயிருக்கு, உன்கிட்ட ஏதாச்சும் இருந்தா கூட அப்படின்னு கேக்குறாரு. சோமுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அவன்தான் ஒரு இறந்த எலிய கையிலேயே வச்சுட்டு சுத்துறானே, இந்த பூனைக்கு அதை உணவா கொடுத்து உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உதவ கை கொடுக்கறான். அந்த பெரியவரும் அந்த எலிய வாங்கிட்டு அவர் பூனைக்கு ரொம்ப சந்தோஷமா உணவா பரிமாறுறாரு. பூனையும் சந்தோஷமா சாப்பிட்டுருச்சு. அப்பாடா, எங்க என் பூனைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்பா, நீதான் நல்ல சமயத்துல வந்து எனக்கு உதவி பண்ண, உன் உதவிக்கு நான் ஒரு கைமாறு செய்யணுமேப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாங்கிட்ட இருந்த பட்டாணிய சோமுக்கு அன்பளிப்பா கொடுக்கறாரு. அதை வாங்கிட்டு சோமு உற்சாகமா போறான். அந்த பட்டாணிய நல்லா வறுத்துட்டு ஒரு ஜாடி நிறைய தண்ணியையும் நிரப்பிக்கிட்டு நகரத்துக்கு வெளியே போய் வீதி வழியில ஓரமா உட்காந்துக்கிறான். அப்போ அந்த வழியா வேலை முடிச்சுட்டு நிறைய விறகு வெட்டுறவங்க வராங்க. ரொம்ப களைச்சு போய் வந்த அவங்களுக்கு சோமு தான் கொண்டு வந்த பட்டாணியையும் தண்ணியையும் தரான். அத அவங்க சந்தோஷமா சாப்பிடுறாங்க. பதிலுக்கு ஆளுக்கு 2 விறகு கட்டைய சோமு கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. கதை சூடாகுதுல்ல? கிடைச்ச அந்த விறகு கட்டைகளை வித்து சோமு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். சம்பாதிச்ச கொஞ்சம் பணத்தை வச்சு மறுபடியும் பட்டாணி வாங்குறான். மிச்சம் உள்ள பணத்தை சேமிச்சுட்டு வரான். மறுபடியும் அந்த பட்டாணிய விறகு வெற்றவங்களுக்கு கொடுத்து விறகு வாங்கி அது மூலமா பணம் சம்பாதிக்கிறான். இதே மாதிரி நாளடைவுல அந்த விறகு வெற்றவங்க கூடயே சேர்ந்து வணிகமும் பண்ண ஆரம்பிச்சான்னா பாத்துக்கோங்களேன். கொஞ்ச நாள்லயே மழைக்காலம் வருது. ஊர்ல விறகுக்கு பஞ்சமும் வருது. விறகு விலையோ பயங்கரமா ஏறுது. சரியா அந்த சமயத்துல சோமு விறகு கட்டைகளை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை வச்சு பெரிய கடை ஒண்ணு ஆரம்பிச்சு வணிகத்துல படிப்படியா முன்னேறி ஓஹோன்னு வரான். இப்படியே சில வருஷங்கள்லயே நல்லா சம்பாதிக்கிறான். அவன் அந்த காசை வச்சு எலியோட ஒரு சிற்பம் செய்யறான். அதை எடுத்துக்கிட்டு அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச வணிகர் வீட்டுக்கு சோமு போறான். அந்த வயசான வணிகரை பார்த்து, என்னையா, என்ன தெரியுதா, சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு இறந்து போன எலிய வாங்கிட்டு போனேனே, ஞாபகம் இருக்கா? அதை வச்சு நான் நிறைய சம்பாதிச்சிட்டேயா. வந்த காசை வச்சு இதோ இந்த எலியோட சிற்பத்தை தயாரிச்சிருக்கேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு கைமாறா நான் இதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கயா அப்படின்னு சொல்லி அந்த எலியோடைய சிற்பத்தை அந்த வணிகர்கிட்ட கொடுக்கறான். அந்த வயசான வணிகருக்கு பேச்சே வரல. பணமே இல்லாம வெறும் தன்னம்பிக்கையோட

0: போன ஒரு சின்ன பையன் இத்தனை நாள்ல தன்னோட மன உறுதி மற்றும் புத்திசாலித்தனத்தை வச்சு இவ்வளவு சம்பாதிச்சு முன்னேறி இருக்கானே அப்படின்னு திகைச்சு போய் பாக்குறாரு. ரொம்ப பெருமையோட சோமு கொடுக்க சிற்பத்தை வாங்கிக்கிறாரு. தன்னோட எதிர்பார்ப்பையும் மிஞ்சின அவனுக்கு அவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் சோமு அவன் அம்மாவோடையும் மனைவியோடையும் சந்தோஷமா இருக்கான். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தும் மீண்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு தான். அதனால வாழ்க்கையில ஏற்படுற இழப்புகளை பத்தி கவலைப்படாம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். ஏன்னா வல்லவனுக்கு எலியும் ஆயுதம்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இப்போ குழியில டைரெக்டாக நடத்து இல்லை இந்த கட்டிங்கில். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, இந்த பித்து விற்கிதுங்களா தேங்காய் கோக்கனட், அதை மூட்டை கணக்கு வாங்கின்னு வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். கவர் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கவருக்கு 3 கட்டை சொல்லிடுவோம். அந்த முளைச்சி 1.5 அடிலாம் கூட பரவாயில்ல, ஒரு 2 அங்கலாம் வந்துட்டா கூட கோசடி தான். எல்லா கட்டையும் முளைச்சிச்சா நம்ம தீங்கி வச்சிடலாம்.
5: வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி குறித்து செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் அனுபவங்கள்.
3: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
7: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா, மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்றவுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்கவுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு

0: நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதைப்பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம், ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்தி காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலிலிருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்கு

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழில்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி.
3: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிபிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக

இணையதள வாயிலாக இம்மாதம் 17ஆம் தேதி வரை வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அதாவது வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி 5 மணி வரை.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளின் நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to dedicate and lay foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Gujarat today. Centre grants tax exemption to foreign institutional investors on capital gains in government securities. RBI keeps repo rate unchanged at 5.25%, reduces GDP growth projection to 6.6% from 6.9% for the current fiscal. Nepal Foreign Minister Shishir Karnal to arrive in New Delhi on 3-day visit today. World Environment Day being observed, government inaugurates 18 Namo Oxygen Parks in New Delhi. And India to take on arch rivals Pakistan in semi-final of Men's Under-18 Asia Cup Hockey in Japan this evening. Prime Minister Narendra Modi will visit Surat today to launch multiple development projects worth over 18,800 crore rupees spanning the road, power and industrial sectors. The Prime Minister will first visit Hajira and will review ongoing industrial and infrastructure operations before addressing a large public gathering in the afternoon. Later in the evening, the Prime Minister is scheduled to visit Daman to inaugurate and lay the foundation stone for various projects worth around 2,970 crore rupees, including major healthcare and aviation infrastructure to the nation, besides laying foundation stones for crucial maritime projects for the Union Territory of Lakshadweep. We have a report from our correspondent.
4: Prime Minister Narendra Modi will inaugurate the new terminal building of Namo Airport and modern Namo Hospital in Daman today, strengthening the regional air connectivity.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடல் பயிற்சி கேட்கலாம். கன்னட மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் தொடரங்கே கவுடா அவர்கள். இசை பி ஆர் கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியா சொல்றேன், நீங்க எழுதிக்கிறீங்களா?
1: ஹாரு திஹவு, ஹாரு திஹவு,
2: ஹாரு திஹவு, ஹாரு திஹவு,
1: கடல கரைய கக குலா,
2: கடல கரைய கக குலா,
1: எனிதோ முகில,
2: எனிதோ முகில,
1: உத்த அகல,
2: உத்த அகல,
1: ஜீகி தனிது,
2: ஜீகி தனிது,
1: பாந்தளா,
2: பாந்தளா.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக,
2: வானலோக நகுவ நாக,
1: ஹாரோ ஹக்கி பாலிகே,
2: ஹாரோ ஹக்கி பாலிகே,
1: ரெக்கே பீசி தைரிய சூசி,
2: ரெக்கே பீசி தைரிய சூசி,
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே,
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி,
2: தூர தூர ஹாரி ஹாரி,
1: வியோம காணுவா பகே,
2: வியோம காணுவா பகே,
1: ஹசிவ மரசி,
2: ஹசிவ மரசி,
1: வாஞ்சே மெரசி,
2: வாஞ்சே மெரசி,
1: திகந்த சேரோ லகு பகே,
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ,
2: யாவ நாடோ எந்த காடோ,
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
1: முக்த ககன நூறு கால,
2: முக்த ககன நூறு கால,
1: ஈஜோ சக்தி ரெக்கெகே,
2: ஈஜோ சக்தி ரெக்கெகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல். இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் தொடரங்கே கவுடா அவர்கள், இசை பி ஆர் கீதா அவர்கள்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருநெல்வேலி மாவட்டம் 4-17 சென்டிமீட்டர், ஊத்து 15 சென்டிமீட்டர், காக்காச்சி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர் விலை, அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவில்லை, ஹாரிசான், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரேயர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது.

திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குரல் அமுதம்.

0: துன்பம் கடின்.
1: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854 அதிகாரம் இகல்.
0: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம்.

0: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854 அதிகாரம் இகல்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: और अब इसी के साथ हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है, तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT விளம்பரதர நிகழ்ச்சி.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
5: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
4: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
5: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:25, 6:55 ஆகிய நேரங்களில் திரைக்காணம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ லக்ஷ்மணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், தொடர் வருமானம் தரும் கோவைக்காய் சாகுபடி. செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் அனுபவங்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைக்காணம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு லோக்பிரியா கோபிநாத் பர்தோலோய் பிறந்த தினம் குறித்த சிற்றுரை. தொடர்ந்து திரைக்காணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள். 8:30 திரைக்காணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 9:00 அரங்கிசை, பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை, ஷீர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் கே எஸ் திவ்யஸ்ரீ, ஹிட்டாபி ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணசாகா, வி எஸ் மதுமிதா, ஏ ஆர் ஜி அஸ்னி ஆகியோர். தொடர்ந்து இணைய பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து உரை வழங்குபவர் ஜி லலிதா தேவி. இசையும் மன அமைதியும் உரை வழங்குபவர் வி காவ்யா. 12:10 சங்கீத சாரல், அனந்தலட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு, வில்லிவக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், வி ரமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் குறித்த தகவல்கள். 11:10 பெருமை மிகு பாரதம், கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம், எழுதியவர் ஆர் சுரேந்தர் அவர்கள். 2:15 திரைக்காணம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைக்காணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைக்காணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையும் வாய்ப்புகளும், பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமரவேல் ஆகியோர். 8:05 திரைக்காணம். 8:45 கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனோபி முதல் பகுதி, தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடன் நேர்முகம். 9:15 திரைக்காணம். 10:00 அகில பாரத இசை, ஹிரிகேஷ் காகுர்டே அவர்களின் கையால். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.7 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்தளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 77%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 41.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.4 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்தளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.1 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 61%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

ராஜபுல நிலக ஈரேழு

0: நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தார்கள். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது. ஆனால் அவள் அதை விசையாகப் போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டுக் கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாகப் போக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாகத் தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்துச் சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்லுகிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார்.
1: அது தங்கள் தந்தையின் கட்டளை அல்ல, பழுவேட்டரையின் கட்டளை அல்லவா என்றான் வந்தியத்தேவன்.
0: அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகலமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது. கடவுளே அந்த சூழைக்காற்றை ஏவிவிட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனத்தை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார்.
1: அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்களில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள்.
0: பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். பூங்குழலி அப்போது ஏழாவது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி படகிலேற்றி அழைத்து கொண்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லாத உள்ள களிப்பை அளித்திருந்தது. கோடிக்கரை சேர்ந்ததும் அவரை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இடையிடையே வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தது. மேலும் அவருக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய முடியுமானால் அதை காட்டிலும் அவள் பெறக்கூடிய பேர் வேறு என்ன இருக்க முடியும்? கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம், சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள்.
1: எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் சேகரித்துக் கொண்டு வர முடியும் அல்லவா?
0: முடியும், முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது.
1: இளவரசே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன்.
0: கேட்டேனப்பா.
1: என்னுடைய தாய்நாட்டில் என்னை திருடனைப் போல பிரவேசிக்கச் சொல்லுகிறாய், திருடனைப் போல ஒளிந்திருக்கச் சொல்லுகிறாய் என்றார். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு இளவரசர்,
0: சமுத்திரகுமாரி, ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார்.

0: மூடலி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தாள்.
1: பாவம், இந்த பெண் எத்தனை நேரம் தனியாக துடுப்பு வலிப்பாள்! நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேனே, இங்கே கொடுமா துடுப்பை என்றான் வந்தியத்தேவன். அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார்.
0: நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கும் போகப் போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்கப் போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்கத் தொடங்கியிருப்பதைக் கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று, ஐயா, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான்.
2: இது குளிர்காய்ச்சல் அப்பனே. இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவியிருக்கிறது என்று சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர்.
0: கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடிவிடுந்து பற்றிக்கொண்ட போது கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கமடையவில்லை. இளவரசரின் வார்த்தைகள் அவ்வளவாக அவனை இப்போது கதிகலங்கச் செய்துவிட்டன. பூங்குழலியின் கையிலிருந்து துடுப்பு தானாகவே நழுவிவிட்டது. உடம்பில் ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. கண்களில் மட்டுமே உயிரின் ஒளி தோன்றியது. அந்த கண்களினால் இளவரசரை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது.
1: ஐயா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள், ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்? பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான்.
0: பூங்குழலியோ பேசாமடந்தையாகியிருந்தாள். இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்போது நிற்க முடியாமல் தள்ளாடியது.
1: என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள்
0: என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. இதை கேட்ட வந்தியத்தேவன் குதூகலமடைந்தான். அந்த குதூகலத்தில் என்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டிருந்த இளவரசர் அடுத்த கணத்தில்,
1: அக்கா, அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப்போனார்.
0: நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை இன்னதென்று உணர்ந்தான். இளவரசர் ஜுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டான். கடலில் பாயப்போனவரை சட்டென்று பிடித்து நிறுத்தினான். ஏற்கனவே மிக்க பலசாலியான இளவரசர் இப்போது ஜுரத்தின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார். வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொள்ள முயன்றார். தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு,
1: பூங்குழலி, பூங்குழலி, சீக்கிரம் ஓடிவா
0: என்று அலறினான். செயலற்று நின்ற பூங்குழலி உயிர் பெற்றாள். ஒரே பாய்ச்சல் பாய்ந்து இளவரசர் அருகில் வந்து அவரை கடலில் விழாமல் தடுப்பதற்காக ஒரு கரத்தை பற்றினாள். ஜுர வேகத்தினால் இளவரசர் பெற்றிருந்த மதயானையின் பலம் உடனே மாயமாகி போய்விட்டது. சின்னஞ்சிறு குழந்தையைப் போலானார்.
1: அக்கா, அக்கா, நீ சொல்கிறபடியே பேசாமல் படுத்திருக்கிறேன், என் பேரில் வருத்தப்படாதே அக்கா. நீ ஒருத்தி இல்லாவிடில் என்னுடைய கதி என்ன
0: என்று இளவரசர் கூறிவிட்டு விம்மினார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார். அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குழறி குழறி வந்து கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பொருள் விளங்கின, பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகத் தோன்றின. இளவரசரிடம் ஆலோசை கேட்பதில் பயனில்லை என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். இந்த மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தன் தலையில் சுமந்திருக்கிறது என்பதையும் அறிந்தான். ஆனால் புத்திசாலியான இந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள். இளவரசரை பாதுகாப்பதில் தன்னைப் போலவே இவளும் கவலை கொண்டவள்தான். பின்னர் எத்தனையோ அபாயங்களிலிருந்து தன்னை தப்புவித்த கடவுளின் கருணையும் இருக்கவே இருக்கிறது.
1: பூங்குழலி, படகை இனிமேல் வேகமாகச் செலுத்திக் கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன்.
0: பூங்குழலியின் கரங்கள் இழந்திருந்த வலிமையை மீண்டும் பெற்றன. படகு துரிதமாகச் சென்றது. வந்தியத்தேவன் இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்தபோதே அவன் கதிகலங்கியது. ஆகையால் சர்வஜாகிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உளவியல் விசித்திரங்கள்ல ஒண்ணு திடீர் நிலை மாற்றம். ஒருத்தருக்கு இது ஏற்படும் போது அவருக்கு அணுக்கமா இருக்கிறவங்களுக்கு

0: வியப்பு உண்டாகும், சிலருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். ஆதித்த கரிகாலரை எடுத்துக்குவோம். அனுராதபுரத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த போது வந்தியத்தேவன் தன் எஜமானர் கையாளும் கொடூரமான போர் முறையையும் அருள்மொழிவர்மரின் தயாளம் பொருந்தின தர்ம யுத்த முறையையும் ஒப்பிட்டு பார்த்தான் அல்லவா? வீரபாண்டியன் தலை கொண்ட சம்பவத்திற்கு அப்புறம் கரிகாலருக்கு ஏற்பட்ட இந்த திடீர் நிலை மாற்றத்தை கண்டோம். அதற்கான காரணமும் நமக்கு தெரியும். நந்தினி பத்தின விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால மாமல்லபுரத்துல அவருக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். போர்க்களத்திலே பல்லாயிரம் மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம், இரத்த வெள்ளம் ஓடச் செய்திருக்கிறோம், உலகில் நம் பெயரை நிலைநிறுத்த வேற என்ன செய்திருக்கிறோம்? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் திகைச்சு போனான். இவ்விதம் பேசுறது ஆதித்த கரிகாரர் தானா? தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையிலே இல்லை, ஆகையினாலேயே இப்படி பேசுகிறீர்கள். தம் மன வேதனைக்கான காரணத்தை சொன்ன பிறகு அந்த திடீர் நிலை மாற்றம் ஏற்படுத்திட்ட தாக்கத்தை ஆதித்த கரிகாலர் மூலமா கல்கியார் எடுத்து சொல்ற பாங்கு மெய்சிலிருக்க செய்து, உடலை விட்டு பிரிந்து போன ஆவியை திரும்ப கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும், ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாய் பிறந்த யாருக்கும் இல்லை. அருள்மொழிவர்மரை சிறைப்பிடித்து அழைச்சிக்கிட்டு போக ரெண்டு கப்பல் நிறைய வீரர்கள் வந்திருக்கிற செய்தியை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான தவிர மற்றவங்க கொதிப்படைஞ்சதை பார்த்தோம். ஒருத்தராவது இது வெளியே தெரிய வந்தா மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. இப்ப திடீர் நிலை மாற்றம் சுழிக்காற்றின் விளைவால ஏற்பட்டிருப்பதை கவனிக்கிறோம். வந்தியத்தேவன் குந்தவைக்கு கொடுத்திருந்த வாக்குறுதி, தந்தையும் பேரரசருமான சுந்தர சோழரின் கட்டளை, இதையெல்லாம் விட மக்களின் கொந்தளிப்பு நாட்டை ரணகலமாக்கும். இதை உணர்றார் இளவரசர். இருந்தாலும் என் தாய் நாட்டில் திருடனைப் போல ஒளிஞ்சிருக்க சொல்றையான்னு வேதனையோடு கேட்கிறார். உடலும் மனமும் ஒன்னை ஒன்று சார்ந்திருப்பதால தெளிவும் குழப்பமும் மாறி மாறி அவரை அலக்கழிப்பதையும் கவனிக்கிறோம். படகு கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நேர்களே, பாய்மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு வந்தபோது வல்லவரையன் சோர்ந்து போயிருந்தா பொன்னியின் செல்வர் தென்போடு உற்சாகப்படுத்தினார். இப்போ
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். ரத்த திலகம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: திரை இசை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
0: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில்

0: பெற்றுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9வது தேதி தொடங்கி 12வது தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை.

அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. முதல் பாடல் சின்மயி பாடியது, படம் இசை.

0: உங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இப்போ குழியிலே டைரெக்டாக நடத்தில்ல இந்த கட்டிங்கில். இப்போ என்ன பண்ணிடுறோன்னா, இந்த பித்து விற்கிறதுங்களா, தேங்காய் கோக்கனட் அதை மூட்டை கணக்கு வாங்கிட்டு வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். கவர் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு கவருக்கு 3 கட்டை சொல்லிடுவோம். அந்த முளைச்சி 1.5 அடியெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு 2 அங்கலாம் வந்துட்டா கூட கோவசடி தான். எல்லா கட்டையும் முளைச்சிச்சா நம்ம தீங்கி வச்சிடலாம்.
3: வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி குறித்து செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவர்களின் அனுபவங்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: அடுத்து சித் ஸ்ரீராம் சுனிதா சாரதி பாடிய பாடல் படம் ஐ.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பச

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: திரைக்கணம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் லக்ஷ்மணன்.
1: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வவுசி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச

0: அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் இரண்டு பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறிக்கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் கியூப் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வ.உ.சி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள் நிகர பூஜ்ய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொர்க்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதனும் பெரிது கேல் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர். ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும் பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் லக்ஷ்மணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணு நாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 1 ஆண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சர்

0: அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்தவுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கிரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்க

0: உங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சனப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்கொண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவில் அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நிலத்தில் ஒரே வகையான பயிரை தொடர்ந்து பயிரிடும்போது ஒரு குறிப்பிட்ட பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்தின் அளவு அந்நிலத்திலிருந்து அதிக அளவில் உறிஞ்சப்பட்டு சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. பயிர் சாகுபடியில் தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் காய்கறிகளை சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: என்ன முத்தழகு, நேத்திக்கு உங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்ன விசேஷம்?
1: அதுவா கையிலக்கா, ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து அப்பா அம்மா அத்தை மாமா பாட்டி எல்லாரும் வந்திருந்தாங்க.
0: ஓ, அதுதான் விஷயமா? அதான் உன்னோட முகம் இம்புட்டு பொலிவா இருக்கா?
1: ஆமாக்கா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பாக்குறேன்ல, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷம்.
0: சரி சரி, உன் தோட்டத்துல ஏதாவது காய்கறி இருந்தா கொஞ்சம் குடம்புல. வீட்டுல காய்கறிங்க தீந்து போச்சு, சமையலுக்கு வேணும் முத்தழகு, சட்டுன்னு கொஞ்சம் எடுத்துட்டு வாமா.
1: நீங்க வேற, போன வாரம் தான் இருந்த எல்லா செடிகளையும் எடுத்துப்புட்டேன், இப்ப எந்த செடியுமே இல்ல.
0: அப்படியா, என்ன ஆச்சு? நல்லா வளர்ந்திருந்த செடிகளை எதுக்கு புள்ள எடுத்த?
1: என்னால சரியானபடி பராமரிக்க முடியலக்கா, அதுவும் இல்லாம அதுல எனக்கு ஒரு லாபமும் இல்ல, அதனாலதான்.
0: ஓ, அதுதான் விஷயமா? அப்ப வேற ஏதாச்சும் பயிரிட வேண்டியது தானே?
1: வேற எதுவும் எனக்கு தெரியாதேக்கா.
0: அப்படின்னா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன், எனக்கு தெரிஞ்சவங்க கோவக்காய் சாகுபடி பண்ணி நல்ல லாபம் பார்த்து வராங்க, நீயும் கோவக்காய் சாகுபடி பண்ணாதான் என்ன?
1: கோவக்காவா? ஆனா எனக்கு அது பயிரிட தெரியாதேக்கா.
0: எல்லாம் விவரம் தெரிஞ்சு பழகிக்க வேண்டியதுதான், எதையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தான் நாம தொடர்ந்து முன்னேற முடியும்.
1: அக்கா, அப்படின்னா நீங்க இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க?
0: அப்படி வா வழிக்கு, தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் ஹனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவங்க சொல்ற தகவல்களை முதல்ல கேளு புள்ள.
2: கோவக்காய் சாகுபடி பத்தி சொல்லுங்களேன், அது எப்படி வந்து அது பதியன் போடணுமா, எப்படி அது உற்பத்தி செய்யறது, நட்டு எப்படி அதை கொண்டு வரதுங்க?
3: 2 வருஷத்துக்கு அப்புறம் பட்டு செடிங்களை வெட்டிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, அதில் அந்த தோட்டத்தையே காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே விட்டா 2 வருஷத்துக்கு இல்லை அதிகபட்சம் 3 வருஷம் அந்த தோட்டத்தை அதுக்கு மேலே வச்சுருந்தா ஈல்டு வராது, துருப்பு அதிகமாக ஓடாது. அந்த தோட்டத்தை வெட்ட சொல்ல நம்ம என்ன பண்ணால், அந்த கட்டைங்களை எடுத்துன்னு வந்து 2 கணு இருக்கிறா போல தரிசிக்கணும், கரும்பு புல் கட்டுறா போல. ஒரு கணு வந்து பூமியில குழி வெட்டிட்டு தூள் உரம் போட்டுட்டு ஒரு கணு தூள் அமைச்சிடணும், ஒரு கணு வந்து மேல நிக்கிற போல வைக்கணும்,
2: அந்த மாதிரி நடணும்.
3: ஆமா, நடணும். ஆனா அந்த கட்டையை வந்து சாணி பால் கரைச்சிட்டு அந்த கட்டையை துவச்சி போட்டுடணும் ஃபர்ஸ்ட், ஒரு நாள் முன்னாடியா கட்டிங்களை துண்டு துண்டா தரைக்கிறீங்களா அந்த கட்டையை வெத புல்லதான். அப்புறம் எடுத்து நம்ம நடணும், எருவுல நட்டுட்டு அப்புறம் ஒரு புல் மேல வச்சுட்டு ஒரு புல்ல உள்ள அமைச்சிட்டு வெயில் போட்டு மூடிடணுங்க. அது
2: எவ்வளோ இடைவெளியில் நடணுங்க?
3: 8 அடிக்கு ஒன்று நடணும் சார்.
2: அதுக்கு நிலம் தயார் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுறதுங்க?
3: நம்ம சாதா ஏர் ஓட்டுறா போல டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுறது புழுதி ஓட்டிடணும். இப்போ குழியிலே டைரெக்டாக நடத்து இல்லை இந்த கட்டிங்கில். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, அந்த பித்து இருக்குதுங்களா தேங்காய் கோக்கனட், அதை மூட்டை கணக்கு வாங்கிட்டு வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். கவர் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கவருக்கு 3 கட்டை சொருவிடுவோம் அந்த பித்து போட்டு.
2: சரி, காயர் பித்து.
3: ஆ, பித்தை போட்டு 3 கட்டை சொருவிட்டுன்னு வேதப்புள் கட்டிங்கள அப்படியே ஒரே இடமா வச்சு வெக்க போட்டு மூடிட்டுன்னு
2: நர்சரி மாதிரி வந்துடும்.
3: நர்சரி போல முளைச்சிடும், நமக்கு முளைக்காது அப்போ தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் போய் கட்டை போட்டோன்னே எதுனா ஒரு குழியே வேஸ்ட்டாக போயிடும், அது முளைக்காத போயிட்டுடும். இது முளைச்சது வரைக்கும் கரெக்டாக
2: முளைக்கிறதுங்கிறது அந்த கட்டையிலேருந்து துளிர் வர்றது.
3: துளிர் வர்றது தான் அப்படியே அந்த கவரை கட் பண்ணிவிட்டு அந்த தொழில் வாரத்தில் அப்படியே வச்சிருவோம் சார்.
2: அந்த கட்டையை அந்த மாதிரி அந்த தேங்காய் நார் காயற்பித்தில் போட்டு வச்சுருந்தா எவ்வளோ நாளில் அது துளிர் வர ஆரம்பிக்குங்க?
3: 12 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளது வந்துடும்.
2: அதை எப்போ எடுத்து வைக்கலாங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வைக்கலாம் அதை?
3: அதாவது அதுவும் ஒரு மீச கொடின்னு ஒரு வரும் சார், அதை போய் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த முளைச்சி 1.5 அடியெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு 2 அங்கலாம் வந்துட்டா கூட எல்லா கட்டையும் முளைச்சிச்சா நம்ம தீங்கி வச்சிடலாம்,
2: நிலத்தில் வச்சிடலாம்.
3: நிலத்தில் வச்சிடலாம், அது டைரெக்டாக வைக்கிறோன்னா நீ அதெல்லாம் பார்க்கறது, அதில் வெக்கில் எடுத்துகிட்டா தானே முளைச்சி தானே மேலுக்கு வரும். அந்த சமயம் நம்ம அந்த சிகர் மெலார் சொன்னதில் சவுக்கு மெலாரோ ஏதோ ஒன்று செடி மெலார் எதனா ஒன்று அந்த கொடி பிடிச்சி மேலே ஏறுறதுக்கு
2: அதுக்கு வந்து சொல்லி விட்டா சார்ந்து வர்றதுக்கு ஏதாவது நட்டு வைக்கணும்.
3: அது நம்ம பந்தல் மட்டும் போயிட்டு இருப்பாடு தான் நம்ம பந்தல் போட இறங்கணும்.
2: பந்தல் வந்து எத்தனை அடியில் போடுவீங்க?
3: குழி எவ்வளவு லெவலுக்கு அதே லெவல் கால் போடுவோம் சார்.
2: 8 அடிக்கு ஒரு செடி வைக்கும் போது
3: அதே லெவலுக்கு ஒரு கொம்பு நட்டுரும், மூங்கில் கொம்பு.
2: நடும்போது அந்த குழியெல்லாம் எவ்வளவு ஆழத்துல வைக்கணுங்க? இது அந்த கட்டையை வைக்கிறது,
3: கட்டையை வைக்கிறது நம்ம குழி வந்து நம்ம எல்லாம் ஒரு 3/4 அடி நோண்டிடுவோம் சார்.
2: குழி எடுக்கணும்,
3: குழி எடுத்துட்டு அதுல எரு கொட்டிடுவோம் நாங்க. எரு கொட்டிட்டு அப்போ அந்த முளைச்ச
2: செடியாக இருக்க
3: செடிகளை அதை எடுத்துன்னு வந்து அந்த பாலித்தீன் இது கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எரு கலைச்சி அப்படியே உள்ளே வச்சுருவோம் சார். சரி, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே
2: அது பக்கத்தில் இந்த குச்சி மாதிரி நட்டு வச்சு.

0: குச்சி போல் நட்டு வச்சுன்னா அதை ஒட்டிக்கினே பிடிச்சிக்கினே மேலுக்கு போகிறோம். அது வர சொல்ல முக்கால்வாசி போனவொடனே நம்ம பந்தல் போட இறங்கிடுவோம்.
1: பந்தல் எவ்வளோ உயரத்தில் போடுவீங்க?
0: எங்கள் கணக்கு வந்து ஒரு 6 அடி போடுவோம் சார். இப்போ சாதாரண இப்போ நம்ம ஒரு 5 அடி 5 அடி 2 அங்கலம் இருக்கிறாங்க,
1: தலை மோதாத அளவுக்கு
0: 5 அடி 2 அங்கலம் வரும், அதனால ஒரு 6 அடியாக போட்டுருது.
1: அந்த பந்தல் அமைப்புங்கிறது எப்படி செய்வீங்க, என்னென்னலாம் பயன்படுத்தி எந்த மாதிரி அமைப்பு எப்படி பண்ணுவீங்க?
0: நம்ம தான் சார் கம்பி வாங்கின்னு வருவோம். கம்பி வாங்கினது கொம்புக்கு கம்பி தான் போவோம். அப்புறம் வந்து நடுமை கேப்புக்கு வந்து டொயின் போடுவோம் சார்.
1: 50 சென்ட் தான் பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த கோவக்காய்ங்கிறது 50 சென்ட்டுக்கு எவ்வளோ குழி எடுக்க வேண்டியிருக்குங்க?
0: 50 சென்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் 300 குழிக்கு வரும் சார்.
1: 300 குழி 300 குச்சி நடுவீங்க இல்லைங்களா? அந்த கட்டை
0: ஆமாம்,
1: அதுலேருந்து துளிர் வரும், அல்லது வந்து இந்த காயிற் பித்து வந்து 50 குழியிலேருந்து வரும்.
0: ஆமாம்.
1: அந்த பந்தல் அமைப்புங்கும் போது அது நடணும் இல்லைங்களா? அது சார்ந்து வர்றதுக்கு, அது பிடிச்சிட்டு வர்றதுக்கு அது பக்கத்துலேயே நடணும். அது தவிர இந்த பந்தல்ங்கிறது அதை சுற்றி போடணும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: அதுக்கு தனியாக கொம்பு நடணும்.
0: ஆமாம், தனியாக மூங்கில் நடணும். மூங்கில் நட்டு அதுதான் ஸ்டே வச்சு அது ஸ்ட்ராங் பத்துறது. அப்படியே நம்ம போட்டு இந்த கம்பியை வலிச்சு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே வச்சு நடுவோம், அன்னாடு ஸ்டே அடிப்போம். அதே போல் இப்படி ஒரு கம்பி, இப்படியும் போவோம் கம்பி, இப்படியும் போவோம்,
1: குறுக்க குறுக்க வரும்.
0: ஆமாம், இப்படி ஒரு கம்பி போச்சுன்னா ஒரு கொம்பில் வந்து இப்படியும் போவோம், இப்படியும் போவோம் கம்பி, அப்போ தான் பேலன்ஸ் பிடிக்கும். அது அப்படி போய் ஸ்டே வச்சு
1: அந்த மூங்கில் கொம்பு பந்தலுக்கு போடுறது எத்தனை அடி இடைவெளியில் போட வேண்டியிருக்குங்க?
0: அதான் சார், ஒரு குழி நம்ம 8 அடி வெட்டுறலாம் சார். அதே லெவலுக்கு கொம்பு நட்டுருவோம், பந்தல் கொம்பு, அப்பதான் தொழியாவது இருக்கணும்.
1: இப்போ மேலே அந்த பந்தல் அமைப்புங்கிறது அந்த மூடாக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, பந்தல் அமைப்பு, அதில் என்னெல்லாம் போட்டு நீங்கள் அந்த
0: அதான் அந்த கம்பி வருது இல்லை சார், அப்புறம் அது பொட்டி வடிவாக வந்துடும். இப்போ 8 அடி 8 அடி போயிடுச்சுன்னா அப்புறம் நடுமை இதில் கேப் இருக்கலாம் சார் மேலே பார்த்தா, அந்த பொட்டிக்கு வந்து டொயின் பின்னல் போட்டுருவோம். 6 அடிக்கு ஒன்று
1: ஏன்னா கயிறுங்களா?
0: நைலான் டொயின்னு வரும்,
1: நைலான் கயிறு,
0: மீன் வல்ல
1: டொயின்.
0: அதுக்கு முந்தியெல்லாம் கயிறு போட்டிருந்தோம், இப்போ லைஃப் வருது,
1: நைலானில் வந்துருச்சு,
0: நைலான் வந்துடுது. இது நீ போட்டுட்டுனா கோவசரிக்கெல்லாம் கட் ஆகாது. அது
1: அது எவ்வளோ இடைவெளியில் இருக்கும் அந்த?
0: அது வந்து 6 அடி இல்லை ஒரு ஜான் போட்டுட்டு நடு மையத்திலையும் அதே போல் பின்னல் போடணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம் போ, பின்னல் போடுற வேலை.
1: அந்த மாதிரி போட்டு விட்டா இது
0: கோவசரிக்கு வந்து தான் ஸ்ட்ராங்காக போடுவோம் சார்.
1: 3 வருஷம் இருக்கும்.
0: அதுதான் பொழஞ்செல்லாம் போடுறோன்னா அது வந்து ஒரு போகத்தால முடிக்கிறோம்ல, அதனால அதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக கூட போட்டு முடிச்சுடுவாங்க. கோவசடி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுவோம்.
1: இது எவ்வளோ நாளில் அந்த 6 அடிக்கு வளர்ந்து அந்த பந்தலில் ஏறணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகுங்க?
0: எல்லா செடியை விட லேட்டாக போகிறது கோவசடி தான்.
1: எத்தனை மாதம் ஆகுங்க?
0: எப்படி இருந்தாலும் பந்தலில் போய் ஒரு பருத்தல் முன்னே 3 மாதம் ஆகும் சார்.
1: 3 மாதம்
0: ஆனால் 3 மாதம் ஆகுமா கண்டி ஆரம்பத்துலேருந்து காய் வந்துடும்.
1: காய் வர ஆரம்பிச்சு நட்டு எத்தனை மாதத்தில் காய் வர ஆரம்பிக்குங்க?
0: எதை சொல்கிறேன், இப்போ ஒரு முளைக்கிறதுக்கு ஒரு 5, அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சே வந்துடும், துலுப்பு மேலுக்கு வந்துடும். அதுலேருந்தே 1-2 காய் ஆரம்பிக்கும். ஒரு செடிக்கு
1: 1 மாதம் 1.5 மாதத்தில் காய் வர
0: ஆரம்பிச்சிடும். 1 மாதத்துலயே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஈல்டு கம்மியாக வரும்,
1: குறைவாக வரும். துளிர்லாம் அதிகமாக வந்து வளர வளர காய்கள் வந்து அதிகமாக வரும்.
0: ஆமாம்,
1: அதனால இந்த மாதிரி 1 மாதத்துலேருந்து அறுவடை பண்ணால் 3 வருஷம் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
0: ஆமாம்.
1: எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாங்க?
0: 5-6 நாள் சார்.
1: வார வாரம் ஒரு அறுவடை பண்ணலாம் அப்படிங்களா?
0: வாரம்லாம் போனால் பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்கும் காய், அதெல்லாம் மார்க்கெட் வச்சு பார்த்து வாங்குவாங்க சார்.
1: சரிங்க.
0: அது வச்சவனா உள்ளே ரெட்டாக வரக்கூடாது, மேலே பச்சையாக தெரியும். ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா உள்ளே பழமாக தெரியும்,
1: பழமாயிரும்.
0: பார்க்கறதுக்கு மேலே கிரீனாக தான் தெரியும், வாங்க மாட்டாங்க. அது
1: 5 நாள் இருந்தால்,
0: 5 நாள் பார்த்துன்னு வச்சுக்க, நீங்கள் உடச்சா கூட உள்ள பச்சையாக தான் இருக்கும்.
1: 5 நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம்,
0: மறுபடியும் போடலாம். இப்போ இந்த ஒரு 50 சென்ட் போட்டுனா நீங்கள் தொடர்ந்து டெய்லி அறுக்கிறதுக்கு ஒரு 2 மூட்டை காய் 200 கிலோ 200 கிலோ தொடர்ந்து அத்தனை போகலாம்.
1: 5 நாளைக்கு ஒரு தடவை 200 கிலோ வரும்.
0: ஆமாம் சார், நீ தொடர்ந்தே போயினே இருக்கலாம், அது ஒரே நாள் அறுத்து முடிக்க முடியாது. 50 சென்ட்
1: சரிங்க.
0: சீசன் சமயத்தில் சொல்கிறேன் நான், சீசன் சமயத்தில் ஒரு சீசனாக காய்க்கும், அது ஒரு சீசனில் கம்மியாக காய்க்கும். 50 சென்ட்டும் ஒரே மூட்டை காய்க்கும். 50 சென்ட்டும் வந்து அதிகபட்சம் காய்ச்சாலும் 10 மூட்டையும் காய்க்கும் அது சீசன் சமயத்தில், ஒரே கோப்புலேயே கூட. அதை நம்ம ரெகுலராக பங்கிட்டுக்க வேண்டியது தான்.
1: ஒரு தடவை அதை வளர்த்து விட்டா நம்ம அறுத்தறுத்து விற்பனைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது.
0: ஆமாம்.
1: சரிங்க. இந்த மாதிரி இப்போது அந்த காய்கள் அதிகமான அளவுக்கு பிடிக்கணும், அது நல்ல ஒரு மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பராமரிக்கணும்?
0: அதில் அதிகமாக எருவு தான் சார், தொழு உரம் தான் கொடுக்கணும்.
1: தொழு உரம், இயற்கை எரு தான்.
0: அது பூமியில் சத்து இருந்தால் தான் எந்த மருந்து போட்டாலும் வேலை செய்யும் அது.
1: சரிங்க.
0: அதனால் நிறைய நாங்கள் எருவு தான் கொட்டுவோம் அதுக்கு.
1: தொழு எரு, மாட்டு சாணம் இருங்களா?
0: ஆமாம்.
1: என்ன எரு எப்படி மக்க வச்சு போடுவீங்களா?
0: மக்கனே ரூபா தான் பார்த்து வாங்கினு வருவோம், நாங்களும் வாங்கி விலை கொடுத்து தான் வாங்கினு வரோம் சார். வாங்கினு வந்து போடுவோம் சார்.
1: எப்படி

0: குழி குழிக்கு அதை சுற்றி போடுவீங்களா?
1: ஃபஸ்ட்டு குழியில் போட்டுருவோம் சார். ஃபஸ்ட்டு அந்த கண் இது நடுறோம்ல, கட்டை நட சொல்ல குழியில் போட்டு நட்டுருவோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணி பாயிறதுங்கோசம் பாத்தி போல் ஒரு அடிப்போம் சார், அப்படியே ஒரு கேப் விட்டு அந்த பாத்தியில் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக எருவை கொட்டிடுவோம்.
0: அது தண்ணியில் ஊறிட்டு அதுக்கு கிடச்சிடும்.
1: இப்போ வந்து 50 சென்ட்னா 3 டிராக்டர் ஃபுல்லாக தந்து கொட்டுவோம்.
0: ட்ரிப்பெலாம் போடுறாங்களே, சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது இல்லை?
1: சொட்டு நீர் ஒன்றும் போல போட சொல்லிங்கிறாங்க.
0: நீங்கள் அப்படியே தான் பாய்ச்சிட்ருக்குறீங்க?
1: அப்படியே
0: கால் மாதிரி எடுத்து பாய்ச்சிட்ருக்கோம். அதனால் இப்போ நீர் வந்து கொடுக்கணும்.
1: தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது சார்.
0: சரிங்க.
1: அதனால் அப்படியே ஃபுல்லாக தண்ணி விட்றது வெயில் சீசனில், அப்போ தான் ஈல்டு அதிகமாக வருன்ட்டு.
0: சரிங்க.
1: குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி பாசிடுது.
0: எரு அப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எரு போட வேண்டியிருக்குங்க? இந்த 3 வருஷம் அப்படிங்கும்போது
1: வருஷத்தில் நான் சொல்கிறதா, வருஷத்தில் 2 ட்ரிப் போடுவோம் சார். அது
0: ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை.
1: 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது போல் எரு கொட்டிட்டுன்னு வச்சுக்கலாம்.
0: ஃபுல்லாக அந்த நிலம் ஃபுல்லாகவே எரு
1: ஆமாம்
0: கொட்டிடுவீங்க?
1: ஆமாம். அந்த பாத்தி அடிக்கிறேன்னா அந்த 8 அடியில் 8 அடி

0: எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் ஏற்பட வேண்டியிருக்குங்க? இந்த 3 வருஷம் அப்படிங்கும்போது
1: வருஷத்தில் நான் சொல்கிறதா வருஷத்தில் 2 ட்ரிப் போடும் சார். அது
0: ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தர்
1: 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது போல் எரு கொட்டிட்டுன்னு வச்சுக்கலாம்.
0: ஃபுல்லாக அந்த நிலம் ஃபுல்லாகவே எரு
1: கொட்டிடுவீங்க? ஆமாம், அந்த பாத்தி அடிக்கிறேன்னா அந்த 8 அடியில் 8 அடி ஒரு செடி கேப் இருக்குதுல்லாம், 8 அடியில் 4 அடி செடி பக்கத்துலேயே பார் போல் போடுவோம். அது கேப் இருக்கும், அந்த 4 அடியில் ஃபுல்லாக எரு கொட்டிடுவோம். அங்கே அதில் அப்படியே தண்ணி விட்டோன்னா அந்த சார் அப்படியே போகும். அது போல் செய்வோம் சார்.
0: இது வந்து களையெல்லாம் வரும் இல்லைங்களா?
1: பில்லு இல்லாத இருக்காது சார், களை வெட்டும் சார்.
0: களை எடுத்துக்கிட்டு தான்
1: இருக்கும். ஆமாம்,
0: எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் களை எடுப்பீங்க?
1: அது எப்படின்னா செடி மூடுற வரைக்கும்
0: களை நிறையா இருக்கும்.
1: ஆமாம், களை நிறைய.
0: வெயில் எந்த அளவுக்கு நிலத்தில் படுதோ அந்த அளவுக்கு களை அதிகமாக இருக்கும்.
1: களை அதிகமாக இருக்கும், அது நல்லா மூடிச்சுன்னு வச்சுங்க பில்லு இருக்காது, அதர் வேலையே இல்லை,
0: களை குறைஞ்சிரும்.
1: களை குறைஞ்சிடும், செடி மூடுற வரைக்கும் அந்த வெயில் படுற வரைக்கும் கண்டிப்பாக களை எடுத்து தான் ஆகணும்.
0: அதனால் இப்போ வந்து செலவுங்கிறது ஒரு தடவை தான் அதுக்கு பண்ண வேண்டியிருக்கும். அந்த பந்தல் அமைக்கிறது மட்டும்தான் அதுக்கு செலவு.
1: அமைக்கிறது மட்டும் ஒரு ட்ரிப்பு தான் சார்.
0: அதுக்கு எவ்வளோ செலவாகுங்க? இந்த 50 சென்ட்டுக்கு
1: 50 சென்ட்டுக்கு ஆகும் சார். இப்படி இருந்தால் 25-30 ரூபா வரைக்கும் வந்துடும் சார்.
0: 25,000-30,000 வரைக்கும் செலவாகும்.
1: அது வந்து கொஞ்சம் டொயனம் கொஞ்சம் தடிப்பாக போடும் சார். ஏன்னா சாதா பந்தலை விட கொஞ்சம் டொயன் தடிப்பாக போடுவோம். அதில் கம்பி வந்து கொஞ்சம் தரமான கம்பியாக, கேஜ் கொஞ்சம் அதிகமாகின்னு வருவோம். துருப்பிடிக்காத கம்பியாக பார்த்து கூட ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். அது கிலோவுக்கு சாதா கம்பிக்கும் அந்த கம்பிக்கும்
0: ஏன்னா ரொம்ப நாள் இருக்கணும், 3 வருஷம் இருக்கணும்.
1: அதனால் அதை பார்த்து வாங்கினு தான் போடுவோம் சார். ஓசடி மட்டும் அது போல் பார்த்து பார்த்து வாங்கினு போடுவோம்.
0: அது தவிர வேறு எதுவும் செலவு கிடையாது இல்லைங்களா?
1: அதுக்கப்புறம் அதை நம்ம செடி
0: பராமரிப்பு தான், பராமரிப்பு,
1: பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது, தொழு வரம் போகிறது, கொஞ்சம் அது பார்த்தாலாம் கொஞ்சம் மருந்து, கொஞ்சம் அதிகம் மருந்து போட மாட்டோம்.
0: சுரக்காய், புடலங்காய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பீர்க்கங்காய், பாகக்காய், இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோவக்காயில் வந்து அந்த நோய் வர்றது, பூச்சி தாக்குறதுலாம் குறைவாக தான் இருக்கு.
1: வைரஸ் கிடையாது சார்,
0: கிடையாது.
1: இப்போ இந்த பாவ செடியில் வைரஸ் அதிகமாக தாக்குது.
0: இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது,
1: வைரஸ்
0: வைரஸ் நோயெல்லாம்
1: வைரஸ் இல்லை. அதே போல் கத்திர் செடியிலாம் வைரஸ் வருது.
0: அது நிறைய கத்திரினாவே நிறைய நோய்கள், பூச்சி தாக்குதல்,
1: ஆண் செடி என்ற ஒரு வைரஸ் வந்துட்டு அது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு நாங்கள்.
0: அதனால இப்போ இந்த கோவக்காய்ங்கிறது ஓரளவுக்கு நல்ல
1: கோவ செடியும் பழஞ்செடி சொரக்கா செடி எல்லாம் பந்தலில் போட்டுன்னா இருக்கும்.
0: இதெல்லாம் கொஞ்சம் நோய் குறைவு இல்லைங்களா?
1: நோய்னா சாதாரண வைரஸ் வந்தால் தான் சார் வழக்கம் இல்லை. சாதாரண ஒரு மஞ்சள் நோய் அது போல் நோயாக இருந்தால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து இருக்குது, பார்த்துருவாங்க, பண்ணிடலாம். இது வந்து வைரஸுக்கு எங்குமே ட்ரீட்மெண்ட்டே இல்லை சார். அதுக்கு மருந்தே கடைக்காரங்க எதாவது சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு நல்லா வர்றது எதுவுமே கிடையாது. வைரஸ் வந்துட்டா பாவசடி ஒன்றுமே பண்ண
0: முடியல,
1: ஒன்றுமே பண்ண முடியல.
0: கோவக்காயில் அந்த மாதிரிலாம் கிடையாது,
1: கோவசல்ல கிடையாது, வெறும் வைரஸு கிடையாது.
0: நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், இந்த புழு தாக்குதல் அதுக்குன்ட்டு நிறைய செலவு பண்ண தேவையில்லை.
1: இல்லை, பூச்சி புழு வரும் சார், ஆனால் அதுக்கேற்றப்பல நம்ம கொஞ்சம் மருந்து அடிக்கணும். கொஞ்சம் நம்ம இந்த மஞ்சள் அட்டையெல்லாம் கட்டுவோம் நான். அப்புறம் வந்து இந்த காயில் வந்து இந்த ஆடி அவனில் வந்து இந்த பழையனு ஒன்று தேனி போல கொலவி அது கொட்டும், ஒரே ஒரு ஊசி போல போட்டு போச்சுன்னா அந்த இட வரைக்கும் கழுவிடும் காய். ஆமா, இங்க வந்து வாசன திரவ கட்டணும் இருக்கு, நம்ம கேவிக்கையில் வந்து வாங்கினே போவோம் நான், காசு கொடுத்து வாங்கி போவோம். வாங்கிட்டு போயிட்டு இது போல பாட்டில் வச்சு கட்டி ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம். அப்படியே அது பந்தங்கள்ல 4 பக்கம் அப்படி கட்டி விட்டுருன்னு வச்சுங்க, அந்த வாசன் கீழே தண்ணி வச்சிருவோம், கீழே தண்ணி வச்சிருவோம் பாட்டில, ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம் பாட்டில், ரெண்டு பக்கம் வாட்டர் பாட்டில் ரெண்டு பக்கம் தொலை போனால் அந்த வாசனைக்கு வரும். அது வந்துட்ட உடனே அப்படியே உள்ளே போய் அந்த கட்டையில் போய் வாசனைக்கு உள்ளே ஓட்டுவோம் அந்த தொலை வகையால். அப்புறம் ஒரு டக்குன்னு திரும்பி வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணும், அந்த வகையிலேயே வரணும்னு அதுக்கு கிடையாதுல்ல, மேலுக்கு வர சொல்ல அது அப்படியே மோதி டக்குன்னு தண்ணியில் விழுந்துடும். அது நம்ம தோட்டக்கல்ல தான் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம்
0: சார். அதனால் இப்போ இந்த கோவக்காய் சாகுபடிங்கிறது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய லாபகரமான தொழில் தான் இல்லைங்களா? இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ மற்ற விவசாயிகளும் இந்த மாதிரி கோவக்காய் நாம் சாகுபடி செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா
1: எங்கள் ஏரியாவில் பண்ணுறாங்க சார்.
0: அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க?
1: கண்காணிப்பு தான் மெயினே. ஏதோ பய செடி நட்டுட்டோம் அது தானாக வந்துடும்னு பார்த்தா முடிய முடியாது. ஆனால் அந்த இறக்குற செடியிலேயே கோவ செடி மேலுக்கு பந்தலுக்கு போய் கலப்புறது தான் பெரிய கஷ்டமே. அதில் பந்தல் மேலே போய் தொட்டுட்டா வேலை கொஞ்சம் ஈஸி. அந்த பந்தல் போகிற வரைக்கும் கீழே தான் பறந்துன்னு இருக்கும், கீழே தான் போவோம். அதை ஒன்றும் இல்லாத நிறைய கலப்பறத திட்டமாக கட்டி கட்டி பொறுமையாக கட்டி கட்டி மேலுக்கு அனுப்பணும். அந்த
0: கட்டுறதுனா நூல் வச்சு அந்த மாதிரி கட்டுவீங்களா?
1: ஆமாம் சார், எதனா ஒரு நாறு இல்லை ஓலை கீசி, வாழைக்கு நாறு கீசி அந்த சிகரில் பொறுமையாக கட்டி கட்டி கட்டி தான் ஒரு நாள்

0: ஒரு கட்டு, அது போல தொடர்ந்து கட்டினே வரணும். அரடிக்கு அரடி ஒரு கட்டு போட்டுனே மேலுக்கு ஏற்றணும். அதை இப்போ இந்த பாவை செடி அது பொள்ளஞ்செல்லாம் இது பாருங்க, அது அப்படியே ஒரு சிகிர் மேலே கட்டி விட்டா அவ்வளோ அது தனக்கு ஓட்டணும் மேலுக்கு. இது அப்படி பராமரிக்காத ஆளுங்கெல்லாம் டக்குன்னு ஏற்ற முடியாது. ஃபஸ்ட்டு கலப்பை சொல்லும், அப்புறம் மேலே போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக போயிடும் மேலுக்கு,
1: படர்ந்துடும்
0: பறந்துடும் தானாகவே. அந்த எட்டரை வரைக்கும் நம்ம கொஞ்சம் பராமரிப்பை போகணும்.
1: மற்றபடி அதுக்கு நீர் பாய்ச்சிட்டு ஏறு போட்டுட்டு இருந்தால் சரியா இருக்கும்.
0: ஆமாம் சார்,
1: அதுதான், வேற எதுவும் அதிக செலவு கிடையாது.
0: செலவு கிடையாது. நம்ம பூச்சி கிச்சதுன்னா அதுக்கேற்ற போல மருந்து கொஞ்சம் பார்த்து
1: கொஞ்சம் கண்காணிப்பு இருக்கணும்.
0: கண்காணிப்பு
1: அந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா லாபம்
0: லாபம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: அதனால இது வந்து ஓரளவுக்கு துணிஞ்சு பயிரிடலாம்.
0: ஆமாம், நஷ்டம் வராது. அதில் விவசாயிக்கு வந்து வேற பயிரெலாம் வந்து வைரஸ் இது போல பண்ணதில் அது போல் நஷ்டம் வராது, லாபகரமாக தான் இருக்கும்.
2: என்ன முத்தழகு, தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் ஹனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவங்க சொன்ன விவரங்களை நல்லா கேட்டுக்கிட்டியா? இப்போ சொல்லு என்ன பண்ணலான்னு இருக்க.
3: வேற என்னக்கா, இவர் சொன்ன விவரங்களை அப்படியே கடைபிடிச்சு கோவக்காய் சாகுபடியை லாபம் தரக்கூடியதா செய்ய போகிறேன்.
2: ரொம்ப நல்லது முத்தழகு. இப்படி தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சட்டுப்பட்டுன்னு முடிவு எடுக்கணும்.
3: ஆமாங்க்கா.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: ஆமணக்கு உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா பரப்பளவிலும் உற்பத்தியிலும் முதலிடத்தில் உள்ளது. ஆமணக்கு சாகுபடியில் உலக பரப்பளவில் 60% உலக உற்பத்தியில் 80% இந்தியா உள்ளது. இந்தியாவில் சுமார் 800,000 ஹெக்டேரிலும் தமிழ்நாட்டில் சுமார் 14,000 ஹெக்டேரிலும் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. ஆமணக்கில் 50% எண்ணெய் சத்து இருப்பதால் மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிராக ஆமணக்கு கருதப்படுகின்றது. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் 200 மேற்பட்ட தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. உலக எண்ணெய் தேவையில் 80% ஆமணக்கு எண்ணெய் தேவையை இந்தியா பூர்த்தி செய்வதோடு ஏற்றுமதி மூலம் வருமானம் ஈட்டுகின்றது. ஆமணக்கு சாகுபடி மூலம் விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டலாம். இந்திய அளவில் ஆமணக்கு சாகுபடியில் தமிழகம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. இந்தியாவில் வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகம் உருவாவதற்கு முன்பே தமிழக விவசாயிகள் நாட்டு ரகங்களை கலப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் பயிரிட்டு வந்துள்ளனர். ஆமணக்கில் வீரிய ஒட்டு ரகம் உருவான பின்பு விளைச்சல் திறன் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. விவசாயிகளிடையே வீரிய ஒட்டு ஆமணக்கு பிரபலமாகி வருகின்றது. YRCH 1, YRCH 2 போன்ற வீரிய ஒட்டு ரகங்களை மானாவாரியிலும் இரவையிலும் தனி பயிராக பயிர் செய்யும் போது அதிக விளைச்சல் கிடைக்கின்றது. அவ்வாறு அதிக விளைச்சல் பெற்றிட தரமான வீரிய ஒட்டு ஆமணக்கு விதைகள் அவசியமாகின்றது. தமிழகத்தில் தரமான வீரிய ஒட்டு ஆமணக்கு விதைகளுக்கு நல்ல வரவேற்பும் சந்தை வாய்ப்பும் உள்ளது. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து YRCH 1, YRCH 2 ஆகிய வீரிய ஒட்டு ரகங்கள் மற்றும் YTP 1 என்ற பல்லாண்டு ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆமணக்கு மானாவாரிக்கும் பாசன நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கும் மிகவும் ஏற்றதாகும். வீரிய ஒட்டு ஆமணக்கு YRCH 1 சிறப்பியல்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மானாவாரியில் சராசரி விளைச்சல் திறன் ஒரு ஹெக்டேருக்கு 1860 ஆகும். எண்ணெய் சத்து 49%. குறுகிய கால வீரிய ஒட்டு ரகம் அதிக கிளைப்பு, நடுத்தர உயரம், அதிக விளைச்சல் திறன் கொண்டது. காய்குலைகளில் பெண் பூக்களின் அளவு 95% மேல். செடிகள் சாயாத மற்றும் காய்கள் வெடிக்காத தன்மை கொண்டது. அதிக உரமேற்கும் திறன் கொண்டது. குறைவான வயது உடையதால் மானாவாரிக்கும் பாசன நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கும் மிகவும் ஏற்றது. குறுகிய கால இடைவெளியில் அதிக குலைகள் தோன்றும். செடியின் உயரமும் கிளைகளின் நீளமும் குறைவாக உள்ளதால் ஓடுபயிர் சாகுபடிக்கு ஏற்றது. குறைவான வயதுடைய காரணத்தால் தமிழ்நாட்டில் ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்யும் போது காயழுகள் நோய் தாக்குதல் குறைவாக உள்ளது. குறைவான பச்சை தத்து பூச்சி மற்றும் வெள்ளை ஈ தாக்குதல் காய்ப்புழுவுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. வீரிய ஒட்டு ஆமணுக்கு YRCH 2 சிறப்பியல்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இது 180 வயது உடையது. இதன் பருவம் வைகாசி பட்டம், ஆடிப்பட்டம், கார்த்திகை பட்டம். ஒரு ஹெக்டேருக்கு 2089 விளைச்சல் தரக்கூடியது. இந்த வீரிய ஒட்டு ரகம் சிவப்பு நிற தண்டினை உடையது. 3 சாம்பல் பூச்சி கொண்டது. சாயாத செடிகள், வெடிக்காத காய்கள் கொண்டது. அடிப்பாகத்திலிருந்தே அதிகமாக கிளைக்கும் தன்மை கொண்டது. வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. காவடி புழு, புரோட்டீனியா புழு, பச்சை தத்து பூச்சி மற்றும் காய்ப்புழுவின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது. அடுத்ததாக ஆமணக்கு YTP 1 ரகத்தின் சிறப்பியல்புகளை தெரிந்து கொள்வோம். இதன் முதல் குலை 115 முதல் 120 அறுவடை செய்யலாம். இதன் பருவம் வைகாசி பட்டம், ஆடி பட்டம், கார்த்திகை பட்டம். ஒரு ஹெக்டேருக்கு 1456 விளைச்சல் கொண்டது. இந்த வீரிய ஊட்டு ரகம் சிவப்பு நிற தண்டினை உடையது. 3 சாம்பல் பூச்சி கொண்டது. சாயாத செடிகள், வெடிக்காத காய்களை கொண்டது. அடிப்பாகத்திலிருந்து அதிகமாக கிளைக்கும் தன்மை கொண்டது. வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. காவடி புழு, புரோட்டீனியா புழு மற்றும் காய்ப்புழுவின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது. காய்குலைகளில் பெண் பூக்களின் அளவு 95% மேல் உள்ளது.

0: விதைகளின் எடை 45 கிராம். இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய கார அமில தன்மையற்ற வண்டல் மற்றும் செம்மண் நிலங்கள் மிகவும் உகந்தது. வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை நல்ல பலன் தரக்கூடியது. வெப்பநிலை அதிகமானால் ஆண்பூக்கள் அதிகம் தோன்றி விளைச்சல் குறையும். மழையின் அளவு வருடத்திற்கு 750 மில்லிமீட்டர் பரவலாக காணப்பட்டால் மிக சிறந்தது. நீர் தேங்கி நிற்கும் நிலத்தில் பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். 1 கிலோ விதைக்கு கார்பன் டாசிம் 2 கிராம் கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைக்கவும். ட்ரைகோடெர்மா விருடி எதிர் உயிர் பூசணம் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் கலந்து விதை நேர்த்தி செய்தல் வேண்டும். விதையினை 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து விதைத்தால் முளைப்பு திறன் அதிகரிக்கும். குத்துக்கு 1 விதை விதைக்க வேண்டும். 10 முதல் 15வது நாள் 2 விதை முளைத்த இடத்தில் 1 களைத்து விடவும். முளைக்காத இடத்தில் மீண்டும் விதைத்து பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கவும். களை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். விதைத்த 3 முதல் 5 நாட்களுக்குள் ஃப்ளூக்ளோரலின் 800 மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது பெண்டிமெத்தலின் 1 ஏக்கருக்கு 1300 மில்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 20 மற்றும் 40வது நாள் கை களை எடுக்கவும். தற்பொழுது ஆமணுக்கு மிகவும் லாபகரமான ஒரு பயிராக உருவாகியுள்ளது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர்ச்சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில்

0: கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப்குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேயர்களை இப்பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் சித்ராவின் குரலில் கோகுலத்தில் சீதை திரைப்பட பாடல்.

நேயர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை செய்திக்குறிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரி adm.tanuvas.ac.in. இணையதள முகவரி மீண்டும் adm.tanuvas.ac.in. அயல்நாடு வாழ் இந்தியர் அயல்

அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் தொடர்ந்து இந்தியன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

0: ஒழித்த பாடல் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக உதித் நாராயணன், சாதனா சர்க்கம், விஜய் குரல்களில்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: திரைக்கதையில் தொடர்ந்து சுஜாதாவின் குரலில் கல்கி திரைப்பட பாடல்.

0: ஹரிஹரன் சித்ராவின் குரல்களில் ஒலித்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்தில் இருந்து.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையில் தொடர்ந்து ஹரிச்சரன் பத்மலதா குரல்களில் அமர காவியம் திரைப்பட பாடல்.

0: என்ன ரொம்ப நேரமா ஏதோ டீப்பா யோசிச்சிட்டே இருக்க?
1: ஒண்ணும் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அதே சமயத்துல டிஃபரெண்டா ஏதாவது கிஃப்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன்.
0: ஏதாச்சும் பாத்திரம் இல்ல ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி பொம்மை,
1: அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா எல்லாரும் பண்றதுமா? நான் கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மரக்கன்று கொடுத்தா என்ன? அதே சமயத்துல இயற்கைய பாதுகாத்த மாதிரி இருக்கும்.
0: ஏ, சூப்பர் ஐடியா.
2: திரைகணம் கேட்டீர்கள்.

0: season. The India Meteorological Department or IMD has said the southwest monsoon has further advanced into some more parts of the east central and west central Arabian Sea, parts of Goa and additional areas of Karnataka, Tamil Nadu and southwest Bay of Bengal. It also forecasts favorable conditions for its advancement in some parts of Karnataka, Maharashtra and Andhra Pradesh during next 2 to 3 days. Meanwhile, IMD has issued a red alert for extremely heavy rainfall at isolated places in Kerala and Mahe tomorrow. The Met Department has also forecast heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, coastal Karnataka and Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. Coastal Andhra Pradesh and Yanam can experience heat wave conditions tomorrow, and Odisha may witness hot and humid weather conditions. Over to sports. In hockey, India defeated Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup in Kakamegahara, Japan, to set up a title clash against the hosts. In a high-scoring contest, India held its nerve against its arch-rival to seal its place in the final. Japan booked its place in the final with a commanding 8-1 win over Malaysia in the first semi-final. Meanwhile, Indian women's team made an exit from the Under-19 Asia Cup, losing to China in penalty shootouts in the semi-final today. In the SAAF Football Women's Championship, India will face Bangladesh in the final at Margaon, Goa tomorrow. The match will be played from 6:30 p.m. IST. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26, following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under-18 Asia Cup, beating Pakistan 5-3 in semi-final in Japan. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும், அதன் செயல்பாடுகள் குறித்தும், அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: உலக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக கூட்டுறவு அமைச்சகம் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க?
5: இப்போ கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்குது. விவசாயிகள்டிருந்து விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். மூன்று முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்களில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ, மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்தில் உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது சொல்லக்கூடியது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமா தேசிய அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப விதை அப்படின்னு சொல்லும் போது, ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில ஒரு உரக்கடையில போய் அவர் விதை வாங்கிட்டு வர்றாரு, அதை வச்சு அவரு உற்பத்தி பண்றாரு. அவரு கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பாக்குறாரு. ஆனா அந்த விதை தரமானதா இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கறது அவருக்கு கிடைக்காது. நம்ம விவசாயத்துல ஒரு முன்னணி நாடா இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சோ இந்த நிலை மாறும்.

0: அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் விதை கூட்டுறவு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இப்போ வந்து டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
2: 2025 தான் அந்த புது கொள்கை வந்தது. ஸோ அந்த கொள்கை கொண்டு வந்ததற்கு நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிஸ்னஸை எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவுலாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவில் வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்குது. அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முதன் முதலாக இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில் அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டு அதில் ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஸோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி இருக்கிறார். இதுக்காக பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கான்செப்ட், மற்ற ப்ரைவேட்ல இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தால் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகமா இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா. தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்று கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டாக அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போது அடுத்த கட்டமாக இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியாக கொண்டு வந்த இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடியவங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும். அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
2: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில் நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியில நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
0: திரிபுவன் சாகாரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்ட படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
2: மாணவர்கள் பல்கலைக்கழகமா வழங்கப்படுகிற சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா மதிப்பை கொடுக்கும். கூட்டுறவு பல்கலைக்கழகத்துல நாங்க படிச்சு
1: ஒரு கூட்டுறவு
2: யூனிவர்சிட்டி மூலமா டிகிரி வாங்கி நாங்க கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறோம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
0: ஏன்னா இது ஒன்று தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம், வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
2: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
0: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும்

0: கொண்டு வந்திருக்காங்க.
1: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பை வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார், எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
0: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது, இன்றைக்கி நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் கீழே இந்த திட்டம் NCDC-யின் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லேயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதனை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான GST அப்படின்னு பார்த்தோம்னா 28%லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் உற்பத்தி செய்யும் போது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும், அதனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலனுங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேரும்ங்கிறத நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும்.
1: நிச்சயமா வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி இல்லாம உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
2: கண்டிப்பாக, சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் இது முடிகிறது.
1: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக RBI-யோட சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
2: கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதுல இருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதி செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினி மயமாக்கினார்கள், அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினி மயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி செய்ய கணினி மேக்கல். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கல்னால. இந்த அர்பன் பேங்க்லாம் பற்றி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவு வங்கிகளுக்காக பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
1: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்தில் தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது, ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்.
2: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தான். கூட்டுறவுக்கு எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்யூர்ட் லோனு சொல்லக்கூடியதுனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதுனால உடனடியாக அவரோட பண தேவைக்காக அந்த நகைக்கடன் வாங்குறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகைக்கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
0: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும்போது நகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கான தேவைகள், சிறு வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்படக்கூடியதாக இந்த நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதில் நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில ஆர்பிஐனுடைய ரேட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஒட்டுமொத்த கடனில் 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதில் ஒரு சில துறைகள் கொடுத்து

0: கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியாக கொடுக்கறது நகர கூட்டுற வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுற வங்கிகள்லாம் இந்த 60% சரியா பண்றாங்களோ அவங்களுடைய தங்க நகை கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கறது 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமா உயர்த்திருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
2: அதாவது ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில் மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்களிலிருந்து மீனவர் கூட்டுறவு அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம்னு நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
0: நம்மளுடைய கூட்டுறவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதல்ல அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியா செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்துல ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமா? கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும் போது நம்ம கலந்துக்கிறோமா? நம்ம ஊர் சங்கத்துல தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவர் ஆகிறதுக்கு நிக்கிறாங்களா? இப்படி நம்ம ஜனநாயகத்துல சரியான முறையில ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ? கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில மக்களாட்சி முறையில செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளா நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலா வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கூட்டுறவு துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம், அதுலயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கு. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
2: நன்றி,
0: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கசிய நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசோட. கொத்தவாசல் வெங்கட்ராமையர் இயற்றிய சாவேரி ராகவர்ணம் ஆதிதாளம்.

மாரவைரி ரமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை நாசிகாபூஷணி ராகம் ஆதி தாளம் திஸ்ர நடை.

நேரம் 10:15. 15 நொடி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமகான லோலனே, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் இந்தோளம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஊரெல்லாம் உன் பாட்டு.

சந்தித்த வேளைக்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.7 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 41.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.4 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.1 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 71%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு 7:25 யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு லோக்பிரிய கோபிநாத் போர்தலோய் பிறந்த தினம் குறித்த சிற்றுரை. தொடர்ந்து திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். உரை வழங்குகிறார் கவிஞர் நா. முத்து நிலவன் அவர்கள். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார். 9 மணிக்கு அரங்கிசை. பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வேண இசை. சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் கே எஸ் தேவேஸ்ரீ, ஹிட்டாபி ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணசகா, வி எஸ் மதுமிதா, ஏ ஆர் ஜி அஸ்னி ஆகியோர். தொடர்ந்து இணைய பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து உரை வழங்குபவர் ஜி லலிதா தேவி. இசையும் மன அமைதியும் உரை வழங்குபவர் வி காவ்யா. 12:10 சங்கீத சாரல். அனந்தலட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு. வில்லிவாக்கம் எஸ். ரகுராமன் அவர்கள் வயலின். வி. ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 11 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம். கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம். எழுதியவர் ஆர். சுரேந்தர் அவர்கள். 2:15 திரைக்கானம். 2:50 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 27 மணிக்கு திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் ஆகியோர். 8:05 திரைகாணம். 8:45 கஸ்டூடியன்ஸ் ஆஃப் கேனோபி முதல் பகுதி. தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர். ரெட்டி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பேராசிரியர் டாக்டர் ஆர். இளங்கோபன்.

0: Mr. Shah asserted that government will not allow any demographic shifts along the porous border stretches of Tripura, West Bengal and Bihar through infiltration or border gaps. In Himachal Pradesh, a moderate earthquake measuring 5.0 on the Richter scale struck late this evening. According to initial reports, the tremor occurred at 10:04 p.m. Indian Standard Time. The epicenter was located at latitude 32.289 degrees north and longitude 76.434 degrees east at a shallow depth of 5 kilometers. Due to the shallow depth, the tremors were distinctively felt in and around the region. There are no immediate reports of any loss of life or damage to property. Authorities are closely monitoring the situation and further details are awaited. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 அகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.